நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல

ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தஸ்ஸதுஸ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹ.

தேசரணௌ சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாதுஸ்தனாவிவ சிசோரமிருதாய மானௌ. ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

நேரலை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நேர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தங்கமணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்ப நாய் பைரவ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளாா்.

0: ஈரானின் ஆயுதக்கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள்

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் டிபி ராமச்சந்திரன் இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தார். நேரம் 6:06:25. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் ரங்கராவ் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்

ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.

தினகரன் இசையில் உன்னிமேனன் பாடிய பாடல் கேட்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வி. குமார் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நேரம் 6:20:25.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசை.

கிருஷ்ணன் இசையில் வி. கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல் கேட்டோம். இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: நேரம் 6:25.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசே.

வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 6:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் அருள்மணி மாலை.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசே.

இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை.

எம்ஏ தம்புராஜ் இசையில் ஜிக்கி பாடிய பாடல் கேட்டும் இறைவன் தாழ் பணிந்த பக்தி பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்க நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நேரம் 6:35.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசை.

0: நாம் கேட்ட அந்த பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் நாகூர் எம்எம் யூசுப்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: நேரம் 6:40:20.
4: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு. Number 1 திடமரசை.

0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2,300+ இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம் செயல்பாட்டு வழிமுறை

0: மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கல நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் குடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர்

மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்ப பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பநாய் பைரவ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10 நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும், மாலை 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி

நேரம் 6:55. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம் உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 செய்தி அறிக்கை, 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சத்யஜித் ராய் பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உலக டூனா மீன் தினம் தொடர்பான பதிவுகள் இடம்பெறும். மற்றும் நாளேடுகளில் இடம்பெற்ற மிக முக்கிய தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் இனிய பெயருடன் ஒலி உலாவர கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 திரைகானம் திரை இசை பாடல்கள் இடம்பெறும். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 திரை மின்னல் திரை இசை பாடல்கள். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. 1950 மற்றும் 60 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1970 மற்றும் 80 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

12:40 செய்தி அறிக்கை. பகல் 1 மணிக்கு திரைத்துளி திரை இசை பாடல்கள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 2:15 திரைகானம். 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் தரிசு நிலங்களின் சூரிய ஒளி மின்திட்டம் தொடர்பான பதிவுகள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு ஒளிச்சித்திரம். எஸ்கே ஃபிலிம் சாரின் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம். நடிப்பு ராம்கி, நிரோஷா, நாசர், வி கே ராமசாமி, காந்திமதி, எஸ் என் வளர்மத், பார்வதி, சவிதா ஆனந்த் ஆகியோர். இசை எஸ் ஏ ராஜ்குமார். திரைக்கதை வசனம் இயக்கம் ராபர்ட் ராஜசேகர். வானொலி வடிவம் கலை அன்பன். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 திரைகானம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 5:10 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரணி. எஸ்கே ஃபிலிம் சாரின் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம். நடிப்பு ராம்கி, நிரோஷா, நாசர், வி கே ராமசாமி, காந்திமதி, எஸ் என் வளர்மத், பார்வதி, சவிதா ஆனந்த் ஆகியோர். இசை எஸ் ஏ ராஜ்குமார். திரைக்கதை வசனம் இயக்கம் ராபர்ட் ராஜசேகர். வானொலி வடிவம் கலை அன்பன். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 திரைகானம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 5:10 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் காற்றின் மொழி, வானொலி பிரியர்களின் எண்ண பகிர்வுகள், பங்கு பெற்றோர் ஓய்வு பெற்ற பேராசிரியர், வானொலி நாடக பங்கேற்பாளருமான டி ஜோசப் டிசோசா மற்றும் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் எம் ராஜேஷ் ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 7:15 செய்தி அறிக்கை. 7:25 திரைகானம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு எனக்குள் நான் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக பறை இசை கலைஞர் பத்மஸ்ரீ வேலு ஆசான் அவர்களின் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ராஜகோபாலன். தொகுப்பு ஜெயலக்ஷ்மி. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். தொகுப்பு திரிபுரசுந்தரி. அமைப்பு பொன்சந்திரன். 9:15 திரைகானம். 10 மணிக்கு திரைவானில் திரை இசை பாடல்கள். 11:00 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் வடமர கேட்டு ரசிக்கலாம். இதுவரை

0: நேரம் 7 மணி. இது விவித் பாரதி தமிழகம், 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். நாம் நமது செயலில் கவனமாகவும் நேரத்தை பின்பற்றினாலே போதும், வெற்றி நமது கையில் என்ற சிந்தனை துளிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்டும் வித்யாசாகர் இசையமைத்து சங்கர் மகாதேவன் சுஜாதா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:06:40. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் சத்யஜித் ராய் அவர்களுடைய பிறந்த தினம் தொடர்பான பதிவுகள் இடம்பெற கேட்கலாம்.
1: ஒவ்வொரு துறையிலையும் மேதைகள் இருப்பாங்க, ஐகான்ஸ்னு சொல்லுவோம். அப்படி திரைத்துறையில குறிப்பா திரைப்பட இயக்கத்துல தனக்கென ஒரு தனி அடையாளம் ஏற்படுத்தி இந்திய சினிமாவை உலக தரத்திற்கு உயர்த்தியவர் திரைத்துறை மேதை சத்யஜித் ரே அவர்களுடைய பிறந்த தினம்தான் இன்னைக்கு 2 மே. இவர் இயக்கிய பதேர் பாஞ்சாலி, அபாரஜித்தோ, அபூர் சன்சார், தேவி, தீன் கன்யா போன்ற பல திரைப்படங்கள் உலகத்தரம் வாய்ந்தவை. இயக்குநர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சத்யஜித் ரே. இயக்கம் மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், இதழாசிரியர், ஓவியர்னு பன்முக திறமை கொண்ட இவருடைய பயணத்திற்கு பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், தாதா சாஹிப் பால்கே விருது, கௌரவ ஆஸ்கர் பட்டம் எல்லாம் சிறப்பு சேர்த்த மகுடங்கள். சத்யஜித் ரே அவர்களுடைய பிறந்த நாளில் போற்றுவோம். வணக்கத்துடன் விவித் பாரதி தமிழகம் 102.3.
0: சத்யஜித் ராய் அவர்களுடைய பிறந்த தினம் தொடர்பான பதிவுகள் கேட்டும் தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே ஆனந்த். நேரம் இப்பொழுது 7:08:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இயக்குநர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சத்யஜித் ரே. இயக்கம் மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், இதழாசிரியர், ஓவியர்னு பன்முக திறமை கொண்ட இவருடைய பயணத்திற்கு பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், தாதா சாஹிப் பால்கே விருது, கௌரவ ஆஸ்கர் பட்டம் எல்லாம் சிறப்பு சேர்த்த மகுடங்கள். சத்யஜித் ரே அவர்களுடைய பிறந்த நாளில் போற்றுவோம். வணக்கத்துடன் விவித் பாரதி தமிழகம் 102.3.
0: சத்யஜித் ராய் அவர்களுடைய பிறந்த தினம் தொடர்பான பதிவுகள் கேட்டும் தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே ஆனந்த். நேரம் இப்பொழுது 7:08:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்தடுத்த செக்மெண்ட்ல வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில உலக டூனா மீன் தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனை தொடர்ந்து 7:15 செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாளேடுகளில் இடம்பெற்ற மிக முக்கிய தகவல்களோடு இனிய திரையிசைப்பாடல்கள் இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம்.

0: நேரம் 7:10.
1: பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

சத்யாசி இசையமைத்து குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும். எங்கேயும் எப்போதும் என்ற திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நேரம் 7:14:25. இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கை. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள்

0: வரும் 30 தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி மாநகராட்சி பகுதி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆன்லைன் மூலமாக தகவல்களை பதிவு செய்யும் சுய விபர பதிவு வசதி தொடங்கியுள்ளது. வரும் 15 தேதி வரை பொதுமக்கள் இத்தளத்தை பயன்படுத்தலாம். அதனைத் தொடர்ந்து 16 தேதி முதல் ஜூன் மாதம் 14 தேதி வரை இப்பகுதிகளில் கணக்கெடுப்பாளர்கள் களப்பணியில் ஈடுபடுவார்கள். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை சுய விபர பதிவுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அங்கு நாளை முதல் இம்மாதம் 31 தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறும். 2027 ஆண்டு கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் சுய விபர பதிவு முறைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை சுமார் 82 லட்சம் குடும்பங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2 கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மக்ரஹட் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மறுவாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு வாக்காளர்கள் அச்சமின்றி வந்து வாக்களிக்க தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும், சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும், சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய தொழில்துறையினருக்கு கூடுதல் பலனை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹரியானா மாநில வேளாண் விற்பனை வாரியத்தில் நடைபெற்ற சுமார் 10 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக அந்த வாரியத்தின் நிதி மற்றும் கணக்கு கட்டுப்பாட்டாளராக இருந்த திரு ராஜேஷ் சங்குவான் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. முறையான அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்றி தனியார் வங்கியில் கணக்கு தொடங்கி அரசின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக திரு ராஜேஷ் சங்குவான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2023 ஆண்டு மே மாதம் 19 தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை

0: ஒரு பகுதியாக 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அப்போது சுமார் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. கடந்த மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி இந்த நோட்டுகளின் மதிப்பு 5,451 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், ஜார்க்கண்டின் பழங்குடியின கலாச்சாரம், நாட்டுப்புற மரபுகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியவை விலைமதிப்பற்ற பாரம்பரியம் என்று புகழாரம் சூட்டினார். உள்ளூர் கைவினைஞர்களுக்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் இந்த திருவிழா வாய்ப்புகளை வழங்குவதாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அந்த திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா இந்த புதிய திட்டத்தை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களிடம் ஈரான் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய கிழக்கு நெருக்கடி தற்போது 3வது மாதத்தை எட்டியுள்ளதாகவும் இதனால் ஒட்டுமொத்த மனித குலமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த போக்குவரத்து பாதை எவ்வளவு காலம் முடக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உலக பொருளாதாரமும் மனித குலமும் பாதிப்பை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரானின் ஜங்சான் மாகாணத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜன்சான் மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 14 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்தது. 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: Who is it? Don. 102.3 பாட்டுக்கு இட Don.

0: நேயர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலக டூனா மீன் தினம் தொடர்பான பதிவுகள் கேட்கலாம்.
1: மே 2 சூறை மீன் தினம். பல்வேறு வகையான மீன் இனங்கள் உலகின் 5 பெருங்கடல்களிலும் ஆர்ப்பரித்து நீந்தும் காட்சி கடல்சார் வல்லுநர்களையும் காண்போரையும் வியப்பின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும் அபூர்வம் நிறைந்தது. வெப்ப கடல்களில் நித்தம் விளையாடும் சூறை மீன்கள் வேகமாக நீந்தும் ஆற்றல் பெற்றவை, அப்படியா என்ற கேள்வி எழுகிறதா? ஆம், வளைகின்ற வாளும் நெளிகின்ற துடுப்பு போன்ற இறக்கைகளும் பெரிய உடலமைப்பும் கொண்ட சூறை மீன்கள் 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்கிறது என்றால் ஆச்சரியமூட்டும் விஷயம்தானே. வணிக நோக்கத்திற்காக பெருமளவில் பிடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்படும் சூறை மீன்கள் கடலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மீன் இனங்களில் இதுவும் ஒன்று. இதன் காரணமாகவே அளவுக்கு அதிகமான மீன் பிடித்தலை தடுத்து சூறை மீன்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு ஐக்கிய நாடுகள் அவையினால் அறிவிக்கப்பட்டு 2017 முதல் சூறை மீன் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. மஞ்சள் துடுப்பு சூறை, நீல துடுப்பு சூறை, பெரிய கண் சூறை போன்றவை முக்கியமான சூறை மீன் இனங்களாகும். தன்னை சுற்றியுள்ள நீரின் வெப்பநிலையை விட உடலின் வெப்பநிலையை அதிகமாக வைத்துக் கொள்ளும் திறன் பெற்ற இந்த சூறை மீன்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட மே 2 என்ற சிறப்பு நாளில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மும் இணைந்து நீந்தி கொண்டாடி மகிழ்கிறது.
0: உலக சூறை மீன் தினம் தொடர்பான பதிவுகள் கேட்டும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருந்தார் ராமச்சந்திரன்.

0: தீனா என்ற திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து சங்கர் மகாதேவன் அருணி குழுவினருடன் பாடிய பாடல் தான் கேட்டோம். நேரம் 7:30
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: கலைஞர் பத்மஸ்ரீ வேலு ஆசான் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை நம்முடன் பகிர்கிறார்.
1: கலை முதல்ல கத்துக்கலாம், ஆனா வந்து கலைஞராக முதல்ல படிப்பு மெயின், கல்வி வேணும். கல்வி கத்துக்கிட்டு கலையை கத்துக்கிட்டாருன்னா அவங்களுக்கு 10 பேர் பலம். ஞானம் இருப்பவர்கள் கடவுள் கூட இருக்கிற மாதிரி, சிலர் வீட்டுல வந்து பரதநாட்டியம் மிருதங்கம் கத்துக் கொடுத்துறாங்க, கலை மூலமா அவங்க சந்தோஷப்படுறாங்க, மத்தவங்களும் சந்தோஷப்படுத்துறாங்க. சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுறது பெரிய விஷயம் இல்லையா? அதாவது கடவுள் பிறப்பு அவ்வளவு பெரிய விஷயம்.
0: இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

தீனா இசையில் பொறி என்ற திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மது பாலகிருஷ்ணன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 7:42. நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழகம் 100.3 MHz-இல் இன்று காலை 8:02 உங்கள் விருப்பம் கடிதமொழி நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் இனிய பெயருடன் ஒலி உலாவர கேட்டு ரசிக்கலாம்.

சிற்பி இசையில் கோடம்பாக்கம் என்ற திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். இத்திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:45.

நேயர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளேடுகளில் இடம்பெற்ற மிக முக்கிய தகவல்கள் தான் இப்போ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் என்று அழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் நாளை மறுநாள் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறுகிறது. இதனிடையே தேர்வர்களின் மன அழுத்தத்தை போக்க இலவச மனநல ஆலோசனைகளுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து இயக்கப்பட்ட

0: சிவா மனசில் சக்தி என்ற திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: நீயே புடுங்க வேணாம்.
1: ஓகே.
2: வேலையில்லா பட்டதாரி என்ற திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் அனிருத் ரவிச்சந்தர். நேரம் 7:55. நேயர்கள் இவரோட இந்த 1 மணி நேரமும் ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு கேட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடலோடு 8 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 8:02-9 மணி வரை உங்கள் விருப்பம் இடம்பெற கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சி நிறைவாக மாரி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல்.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம்

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசு, தேவகிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், டி நகர், விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, அம்பத்தூர், எஸ்வி நகர், எம்டி ரவிச்சந்திரன், கொருக்காத்தூர், ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், ஆரணி, மாமண்டூர், திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன் இவர்களுடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது. அந்த பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது அப்படின்னா, களரி என்ற திரைப்படத்திலிருந்து வி வி பிரசன்னா மற்றும் விஷாலி இணைந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை. சரி, இந்த பாடலை நாம் கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் காத்துட்ருக்கணும், சரியா?

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற அடுத்த பாடல் மாரி 2 திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. இந்த பாடலை தங்களது விருப்பமாக கேட்டிருப்பவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், வடமணப்பாக்கம், பவனேஷ், பாவனா, லட்சன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, ராணிப்பேட்டை மாவட்டம், வாழைப்பந்தல், பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, பட்டாளம், அப்துல் ஜலீல், காரைக்கால், நச்சுப்பிள்ளை, கூடுவாஞ்சேரி, கனகராஜ், மணலி மாறன், மேலப்பேடு தயாளன், மந்தை ஒளி விநாயகம், பரமக்குடி அலங்கராஜ், ஸ்ரீராம், இளையான்குடி, குமாரப்பா, இவர்கள் விரும்பி கேட்ட பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, தனுஷ் மற்றும் தி இணைந்து பாடியிருக்காங்க. இசை யுவன் சங்கர் ராஜா.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் உரியடி திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. இந்த திரைப்படத்தில் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா சித் ஸ்ரீராம், பிரியங்கா இவங்க இணைந்து பாடியிருக்காங்க. கோவிந்த் வசந்தா இசையமைத்திருக்காங்க. இந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை எங்களுக்கு விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயாள், வில்லிவாக்கம், குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாயிதன்யா, படப்பை, கரசங்கால், தியாகராஜன், தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு, பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். இதோ இவர்களுக்காக இந்த பாடல்.

உங்கள் விவித் பாரதி உங்களுக்காக நாள்தோறும் இனிமையான பாடல் தொகுப்புகளை, அதுவும் பல்வேறு காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களின் தொகுப்பாக ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரமும் மிகவும் இனிமையான சுகமான பாடல்களை தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் இப்பொழுது நம்முடைய நேயர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். பல ஆண்டுகளாக வலம் வந்து

0: நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: உங்கள் விருப்பம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து யாருடைய விருப்பத்திலான பாடல்கள் வலம் வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், பொன்னேரி பழவேற்காடு கருணாநிதி, ராதா சக்திவேல், கங்கா பிரியா, அனுஷா தட்சன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தளம் முருகானந்தன், கௌரி மகாலட்சுமி, ஆனந்தாலாட்சி ஆனந்தலாட்சி, திருமலை ஜெகன், சபரி மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு தனசேகர், முரளி கிருஷ்ணா, நாகராஜன், ரேணுகாதேவி, நிக்கில், சுதாகர், வருண், கண்ணன், இவங்க விருப்பத்தில் என்ன பாடல் இப்போது வலம் வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி ஸ்கொயர் இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் இடம்பெறப்போகிறது. பாடியிருக்கிறவங்க சஞ்சீத் ஹெக்டே மற்றும் ரீதா. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் இடம்பெறுகிறது இந்த பாடல்.

பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். உங்கள் விருப்பத்தில் அந்த வரிசையில் அடுத்ததாக விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகிறது. யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்காங்க. இசையமைத்திருப்பவர் டி இமான். சரி, இந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி, ராஃபி, காதர், ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம், ஃபிர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத், ரிஸ்வான், ஷிமியா பானு மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம், மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனீஷா, தர்ஷன், பரமக்குடி, அலங்காரராஜ், அந்தோணி, மர்சி, ஜெர்லின்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில்? வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, புரசைவாக்கம், சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன், கர்நாடக மாநிலம், சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், இவர்களுடைய விருப்பத்தில் ஜீரோ திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது. நிவாஸ் கே பிரசன்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
0: நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில்? வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, புரசைவாக்கம், சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன், கர்நாடக மாநிலம், சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், இவர்களுடைய விருப்பத்தில் ஜீரோ திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது. நிவாஸ் கே பிரசன்னாவின் குரலில்

உங்கள் விவித் பாரதி இப்பொழுது வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் அசினமா பேட்டை கணபதி சரஸ்வதி சௌமியா ஸ்ரீகவி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் களங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா, திருமழிசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு சீனிவாஸ் ஜெயலட்சுமி, நெல்லை சந்திப்பு மாலா சித்ரா சதாசிவம் இவர்களுக்காக வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் சத்யபிரகாஷ், வந்தனா ஸ்ரீனிவாஸ்.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் விருப்பத்தில் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது பாருங்கள், 8 மணி இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, ஆனால் நேரம் இப்பொழுது 8:52:40. நம்ம நிறைவான ஒரு தருணத்தில் இருந்துகிட்ருக்கோம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தில். சரி, அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், மாதவரம், முடையார் தோட்டம், ஜமுனா, ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணா, ஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், பாபுசி, திரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம் மற்றும் மயிலை, பட்டாபி, கபிலன், தெய்வா, முனுசாமி, சுந்தர், சும்சுதீன், டாக்டர் நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியோனா, சுஷ்மா, கோடம்பாக்கம் ரமாதேவி, இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மதுரவாயல், வேல்நகர், கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை, மேல்நல்லி விஜயன், சிருங்கட்டூர் அம்மா, சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ், இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் குட் நைட். இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் பிரதீப் குமார் குழுவினரோடு இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம். ஆனால் இந்த பாடல்தான் இன்றைய நம்முடைய உங்கள் விருப்பத்தை நிறைவு செய்ய வருகிற பாடலாக இருக்கிறது.

0: செல்மாமே.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சரி. நேயர்கள் எல்லாரும் இன்றைக்கி உங்கள் விருப்பத்தில் சுகமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிங்க. விரும்பி கேட்ட நேயர்கள் மட்டும் கிடையாது, கேட்ட அனைவருமே மற்றவர்கள் விரும்பி கேட்ட பாடலையும் நாமளும் ரசிச்சிருப்போம் அப்படின்னு நம்புகிறோம். கேட்ட இந்த பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் விருப்பம்
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்து தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 9:02:25.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்
1: கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 9:02:25.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேயர்களே, நம்முடைய மனங்கள்ல இதமாக இடம்பெற்றிருக்கிற சுகமான பாடல்களை தான் இப்போ நாம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக

ஆனந்தம் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி இணைந்து பாடியிருக்கும் அந்த பாடலை தொடர்ந்து ஹரிணியின் தனிக்குரலில் அடுத்த பாடல் இடம்பெறுகிறது. நெருப்பு திரைப்படத்திலிருந்து.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஸ்ரீராம் குரலில் ஜூலியட் திரைப்பட பாடலை தொடர்வது அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலை பாடியிருப்பது ஹரிஹரன் மற்றும் சித்ரா.

காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

டும் டும் டும் இந்த திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்கம் இணைந்து பாடியிருந்தாங்க. அடுத்து நாம கேட்க இருக்கிற பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்கத்தின் தனிக்குரலில்.

பார்த்தாலே பரவசம் திரைப்படத்தில் ரஹானா, கங்கா, ஃபிபி, ஃபெஜி, பூர்ணிமா இணைந்து பாடியிருந்தாங்க. அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் இன்றைய திரைகானத்தை, இந்த திரைகானத்தை நிறைவு செய்ய வருகிறது. காமராசு திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவின் குரலில்.

0: கேட்ட பாடலோடு இந்த திரைகானம் இனிதே நிறைவு பெறுகிறது. நேரம் 9:59. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 41 நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மீனவர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். 234 தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வரவுள்ளனர். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது மற்றும் 6வது அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின்

0: திரைமின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்கு கேட்டும். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரண் குழுவினர் பாடிய பாடல் அது. அங்காடி திரு என்ற திரைப்படத்திற்காக இடம்பெற கேட்டும்.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: இந்த இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்கள் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்கள் வழங்கி கொண்டிருப்பது உங்கள் விவத் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இந்த பாடல்களை தொடர்ந்து இன்று காலை 11:02 என்றும் இனியவை அந்த நாள் நினைவுகளை நம் கண்முன்னே கொண்டு வரும் பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். நேரம் இப்பொழுது 10:10.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் கேட்டோம். 7G ரெயின்போ காலனி என்ற திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் யுவன் சங்கர் ராஜா. நேரம் இப்பொழுது 10:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz. திரை மின்னல்

சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். வெயில் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். நேரம் இப்பொழுது 10:21:20. நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் தரிசு நிலங்களின் சூரிய ஒளி மின் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைமின்னல்.

ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும் ஹரிணி, ரூப்குமார், ரத்தோட், ஆண்ட்ரியா குழுவினர் பாடிய பாடல். நேயர்களின் நினைவிற்கு உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் 3 மணிக்கு ஒளிச்சித்திரம். எஸ்கே ஃபிலிம் சாரின் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெற கேட்கலாம். இதில் ராம்கி, நிரோஷா, நாசர், வி கே ராமசாமி, காந்திமதி, எஸ் என் பார்வதி, சவிதா ஆனந்த் ஆகியோர், இசை எஸ் ஏ ராஜ்குமார், திரைக்கதை வசனம் இயக்கம் ராபர்ட் ராஜசேகர், வானொலி வடிவம் கலை அன்பன்.

0: இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கீதம் காணாத ஒன்றை தேடு.
2: நேரம் 10:30, 15:00.

உத்தாரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்டோம். சைவம் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் ஜி வி பிரகாஷ்குமார். நேரம் இப்பொழுது 10:36 20 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம்.

உத்தார உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்டோம். சைவம் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் ஜி வி பிரகாஷ்குமார். நேரம் இப்பொழுது 10:36. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் திரை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கார்த்திக் பாடிய பாடல் இது, அயன் திரைப்படத்திற்காக.

0: விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பறையிசை கலைஞர் பத்மஸ்ரீ வேலு ஆசான் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை நம்முடன் பகிர்கிறார்.
2: கலை முதல்ல கத்துக்கலாம், ஆனா வந்து கலைஞர்களுக்கு முதல்ல படிப்பு மெயின், கல்வி வேணும். கல்வி கத்துக்கிட்டு கலையை கத்துக்கிட்டாருன்னா அவங்களுக்கு 10 பேர் பலம். ஞானம் இருப்பவர்கள் கடவுள் கூட இருக்கிறவங்க. சிலர் வீட்டுல வந்து பரதநாட்டியம் மிருதங்கம் கத்துக் கொடுத்துறாங்க, கலை மூலமா அவங்க சந்தோஷப்படுறாங்க, மத்தவங்களும் சந்தோஷப்படுத்துறாங்க. சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுறது பெரிய விஷயம் இல்லையா? அதாவது கடவுள் பிறப்பு அவ்வளவு பெரிய விஷயம்.
1: இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

மாயாவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எஸ்பிபி சரண், கல்பனா குழுவினர் பாடியது. இசை தேவி ஸ்ரீ பிரசாத். நேரம் இப்பொழுது 10:47:35. திரைமின்னல் நிகழ்ச்சியில் அடுத்து

0: யுவன் சங்கர் ராஜா இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டோம். யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நேரம் 10:52:30.
1: இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பறை இசை கலைஞர் பத்மஸ்ரீ வேலு ஆசான் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை நம்முடன் பகிர்கிறார்.
2: கலை முதல்ல கத்துக்கலாம், ஆனா வந்து கலைஞர்களுக்கு முதல்ல படிப்பு மெயின், கல்வி வேணும். கல்வி கத்துக்கிட்டு கலையை கத்துக்கிட்டாருன்னா அவங்களுக்கு 10 பேர் பலம். ஞானம் இருப்பவர்கள் கடவுள் கூட இருக்கிறாங்க. சிலர் வீட்டுல வந்து பரதநாட்டியம் மிருதங்கம் கத்துக் கொடுத்துறாங்க, கலை மூலமா அவங்க சந்தோஷப்படுறாங்க, மத்தவங்களும் சந்தோஷப்படுத்துறாங்க. சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுறது பெரிய விஷயம் இல்லையா? அதான் கடவுள் பிறப்பு, அவ்வளவு பெரிய விஷயம்.
1: இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு இன்று இரவு 8:05 உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் எனக்குள் நான் பற இசை கலைஞர் பத்மஸ்ரீ வேலு ஆசன் அவர்களின் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

0: இதுவரை திரை மின்னல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறது. பேரிடர் தகவல்களை கைபேசி மூலம் வழங்குவதற்கான சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியன் ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மாலியாவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனோவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று மும்பையில் அறிவிக்கப்படுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:02. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம்,

0: என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். பாசமலரின் என்ற திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து எல் ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடல் அது. நிகழ்ச்சியில் அடுத்து தேன் நிலவு திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா இசையமைத்து பாடிய பாடல்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

நாம் கேட்ட அந்த பாடல் பார் மகளை பார் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் அது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளி விழா திரைப்படத்திற்காக வி குமார் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நீதாகா.

நீங்க நாதோ ம

0: தக்க தண்டி கிண்ணத்து மாப்பிளே
1: தனிப்பமாக தகப்பமாமா.

பாலே பாண்டிய திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் இப்பொழுது 11:47:40. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் இன்று பிற்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1970 மற்றும் 1980 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை.

பலே பாண்டிய திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் இப்பொழுது 11:47. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz-இல் இன்று பிற்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1970 மற்றும் 1980 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும்

0: கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா குழுவினர் பாடிய தில்லானா மோகனாம்பால் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம்.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

0: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் கேட்டோம். கர்ணன் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பறையிசை கலைஞர் பத்மஸ்ரீ வேலு ஆசான் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை நம்முடன் பகிர்கிறார்.
2: கலை முதல்ல கத்துக்கலாம், ஆனா வந்து கலைஞர்களுக்கு முதல்ல படிப்பு மெயின், கல்வி வேணும். கல்வி கத்துக்கிட்டு கலையை கத்துக்கிட்டாருன்னா அவங்களுக்கு 10 பேர் பலம். ஞானம் இருப்பவர்கள் கடவுள் கூட இருக்கிறவங்க. சிலர் வீட்டுல வந்து பரதநாட்டியம் மிருதங்க கத்துக் கொடுத்துறாங்க, கலை மூலமா அவங்க சந்தோஷப்படுறாங்க, மற்றவங்களும் சந்தோஷப்படுத்துறாங்க. சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுறது பெரிய விஷயம் இல்லையா? அதாவது கடவுள் பிறப்பு அவ்வளவு பெரிய விஷயம்.
1: இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் தரிசு நிலங்களின் சூரிய ஒளி மின் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். நேரம் இப்பொழுது 11:40.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

சுசீலா பாடிய பாடல் கேட்டும். கைராசி திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசை ஆர் கோவர்தனம். நேரம் 11:43:55. நிகழ்ச்சியில் அடுத்து

பி சுசீலா குரல்களில் ஒலிக்க கேட்டும். பாலும் பழமும் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் இப்பொழுது 11:47. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, எஸ்கே ஃபிலிம்ஸாரின் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று பிற்பகல் 3 மணிக்கு. இதில் ராம்கி, நிரோஷா, நாசர், வி கே ராமசாமி, காந்திமதி, பார்வதி, தாரா, சவிதா ஆனந்த் ஆகியோர், இசை எஸ் ஏ ராஜ்குமார், திரைக்கதை வசனம் இயக்கம் ராபர்ட் ராஜசேகர், வானொலி வடிவம் கலையன்பன். என்றும் இனியவை கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாக்கியலட்சுமி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எஸ் சி கிருஷ்ணன், ஜமுனா ராணி பாடிய பாடல்

சிவந்தமன் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடல் கேட்டும், நிகழ்ச்சியின் நிறைவாக சர்வ சுந்தரம் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கொண்டாட்டத்தோடு நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் இன்று உங்களுக்கு இதமான சுகமான பாடல்களை வழங்க இருக்கிறது. அந்த வரிசையில் இதோ முதலாவதாக

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அடிக்கடி கேட்டிராத ஒரு பாடல் ராதா காதல் வராதா திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரலில் இடம்பெற்றது. அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் அதுவும் இந்த மாதிரி ஒரு சுகமான பாடல் தான், சாவித்திரி திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராமின் குரலில்.

செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சரணாலயம் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் இவர்களது குரலை தொடர்ந்து அடுத்து நாம் கேட்க இருப்பது பி ஜெயச்சந்திரன், பி சுசீலாவின் குரல், படம் சீரும் சிங்கங்கள்.

0: நேரம் 12:31:25.
1: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றில் எங்கும் கீதம், காணாத ஒன்றை தேடுதே.
0: இப்பொழுது உங்கள் விவித் பாரதி வழங்கிக் கொண்டிருப்பது
3: ரெட்ரோ நேரம்.
0: ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடல்

ஒலித்தது டாக்ஸி டிரைவர் திரைப்பட பாடல். ஒலிக்க இருப்பது உதயகீதம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இரண்டு பாடல்களையும் பாடியிருந்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குழுவினர்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான

0: குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலை வாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராமமோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன.

0: வருகிறார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250 மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் ரெட்ரோ நேரத்தின் அடுத்த பாடல்

தாய் வீடு திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் தனிக்குரலை தொடர்வது மலேசியா வாசுதேவனின் தனிக்குரலில் ஒரு பாடல். தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. இந்த பாடல்தான் இன்றைய ரெட்ரோ நேரத்தை நிறைவு செய்ய வரும் பாடல்.

0: ஒலித்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ நேரம் இனிதே நிறைவு பெறுகிறது.
1: ரெட்ரோ நேரம்.
0: நேரம் ஒரு மணி 30 நொடி.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த நேரம் நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி திரைத்துளி. திரைத்துளி வழங்கும் முதல் பாடல்

நேயர்கள் கேட்டது கேப்டன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா டி இமான் இணைந்து பாடியிருந்தது. அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் பொம்மை. இந்த திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா ஸ்வேதா மோகன் இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா, மேதா அகர்வால் இணைந்து பாடியிருந்தாங்க. அடுத்த பாட்டு ராதேஷ்யாம் இந்த திரைப்படத்திலிருந்து மீண்டும் யுவன் சங்கர் ராஜா, ஆனால் ஹரிணி வதூரியோட இணைந்து பாடியிருக்காங்க.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விருமான் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, அதிதி சங்கர் இணைந்து பாடியிருந்தாங்க. அடுத்து நாம் கேட்க இருப்பது பார்த்துப்போ. இந்த திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் தனிக்குரலில் ஒரு பாடல்.

விருமான் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, அதிதி சங்கர் இணைந்து பாடியிருந்தாங்க. அடுத்து நாம் கேட்க இருப்பது பார்த்துப்போ. இந்த திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் தனிக்குரலில் ஒரு பாடல்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்தில் நேரம் 1:26:35. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைத்துளி. திரைத்துளி வழங்கும் அடுத்த பாடல்

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஃபீனிக்ஸ் வீடு அந்த திரைப்படத்திலிருந்து விஜய் நரேன் மானசி இணைந்து பாடியிருந்தாங்க. அடுத்து நாம் கேட்க இருப்பது திரு மாணிக்கம். இந்த திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷின் குரலில் ஒரு பாடல்.

பிடித்தாயே, இழுத்தாயே.

아닌 게 தாய் மண்ணின் வாசமே என்னோடும் வீசுமே உணர்ந்து கொண்டேன் உருகி நின்றேன் எல்லாருக்கும் வாசமே எப்போது

கேட்ட பாடல் டிஎன்ஏ திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகத் ஹரிஹரன், ஸ்ரீஷா பகவதா இணைந்து பாடியிருந்தாங்க. அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் இதுதான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடலாக இருக்கும். கேட்டுருவோமா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15.
2: And in IPL cricket, Chennai Super Kings to take on Mumbai Indians this evening. And with that, we end the midday news.

காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நேர்களினி கேட்கலாம் திரைகானம் நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் வணக்கம். வெளியில வெப்பம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நம்ம வந்து குளிர்ந்த நீரோடை மாதிரி, நீர்வீழ்ச்சி மாதிரியான இடங்களுக்கு போய் அப்படியே நம்முடைய மனதை வந்து இதம்படுத்திக்கணும், நம்முடைய உடலினுடைய சூட்டை குறைச்சிக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான் இப்ப நம்ம கேட்கக்கூடிய பாடல்களும் நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்களுக்காக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது.

திரைகானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ரொம்பவே ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலித்தது அந்த பாடல். அன்புக்கு நான் அடிமை என்கிற திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றிருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும்

பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் அது. வாலி எழுதிய பாடல், இசை இளையராஜா. நம்முடைய நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரீட்சைக்கு நேரமாச்சு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வருது. வாணி ஜெயராம் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல், வாலி எழுதிய அந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். ரொம்பவே அழகான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக திரைகாணம் நிகழ்ச்சியில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

காற்றலையில் தவழ்ந்து வரும் பாடல்கள் காவிய கானங்களாய் திரை கானத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. பண்பலை தரும் பாட்டலையில் தொடரும் பாடல் கனவுகள் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் அது. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை. நேரம் 2:26.

நேரம் 2:30:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பால நாகம்மா திரைப்படத்திலிருந்து. கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், கேட்போம், ரசிப்போம், மகிழ்வோம்.

இடைக்கால திரை இசை பாடல்கள், பண்பான பாடல்கள் பண்பலையின் நேரலையில் உங்களுக்காக 102.3 விவத் பாரதியின் தமிழ் பண்பலையில் திரை கானமாய் தித்திக்கும் ராகமாய் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். பஞ்ச அருணாச்சலம் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. கேட்போம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. திரை கானமாய் தித்திக்கும் ராகமாய் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். பஞ்ச அருணாச்சலம் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. கேட்போம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேரம் 2:40 திரை காணும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். கண்ணதாசன் எழுதியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது.

0: 102.3 FM. நேரம் 2:45. காற்றலையில் தவழ்ந்து வரும் பாடல்கள் காவிய கானங்களாய் திரை கானத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை தரும் பாட்டலையில் நிகழ்ச்சியில் இனி தொடர்வது ஜானி திரைப்படத்திலிருந்து வரும் பாடல். ஜென்சி பாடிய பாடலது, கண்ணதாசன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. கேட்போம்.
1: No.

நேரம் 2:50. திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்க இருக்கிறது. வரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகானம் நிகழ்ச்சி.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டம். மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் கடந்த ஆண்டு சூரிய சக்தியை மேம்படுத்துவதற்காக பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மத்திய அரசு கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் அல்லது குசும் திட்டத்தை இந்தியாவில் சூரிய சக்தி உற்பத்தியை மேலும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. இது விவசாயிகளுக்கு சூரிய ஒளி விவசாயத்தின் பலன்களை வழங்குகிறது. இந்த திட்டத்திற்கு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் பொறுப்பாகும். இத்திட்டத்தின் மூலம் தரிசாக இருக்கும் நிலங்களில் 10,000 MW சோலார் ஆலைகள் அமைக்கப்படும். மேலும் அரசின் ஆழ்குழாய் கிணறுகள் மற்றும் தற்போதுள்ள பம்புகள் சூரிய சக்தியில் இயங்கும் வகையில் மாற்றப்படும். சோலார் பம்புகள் அமைக்க விவசாயிகளுக்கு 60% மானியம் கிடைக்கும். அது அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த மானியத்தை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும். செலவில் 30% வங்கிக் கடனாக பெறப்படும். எனவே மீதமுள்ள 10% மட்டுமே விவசாயிகள் ஏற்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட இத்திட்டம் 3 கூறுகளை உள்ளடக்கியது. கூறு ஏ, 2 MW வரை திறன் கொண்ட சிறிய சூரிய மின் நிலையங்களை நிறுவுவதன் மூலம் 10,000 MW சூரிய சக்தியை சேர்த்தல். கூறு பி, 20 லட்சம் தனித்த சூரிய சக்தியில் இயங்கும் விவசாய பம்புகளை நிறுவுதல். கூறு சி, தற்போதுள்ள 15 லட்சம் கிரிட் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளை சூரியமயமாக்கல். 28,250 MW வரையிலான பரவலாக்கப்பட்ட இயங்கும் வகையில் மாற்றப்படும். சோலார் பம்புகள் அமைக்க விவசாயிகளுக்கு 60% மானியம் கிடைக்கும். அது அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த மானியத்தை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும். செலவில் 30% வங்கிக் கடனாக பெறப்படும். எனவே மீதமுள்ள 10% மட்டுமே விவசாயிகள் ஏற்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட இத்திட்டம் 3 கூறுகளை உள்ளடக்கியது. கூறு ஏ, 2 MW வரை திறன் கொண்ட சிறிய சூரிய மின் நிலையங்களை நிறுவுவதன் மூலம் 10,000 MW சூரிய சக்தியை சேர்த்தல். கூறு பி, 20 லட்சம் தனித்த சூரிய சக்தியில் இயங்கும் விவசாய பம்புகளை நிறுவுதல். கூறு சி, தற்போதுள்ள 15 லட்சம் கிரிட் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளை சூரியமயமாக்கல். 28,250 MW வரையிலான பரவலாக்கப்பட்ட சூரிய மின்சக்தி உற்பத்தியை உள்ளடக்கிய விவசாயி சார்ந்த திட்டமாகும். கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தன் மகாபியான் அதாவது குசும் திட்டம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்தை வழங்கும். மேலும் அவர்களின் தரிசு நிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி திட்டங்கள் மூலம் கூடுதல் மின்சாரத்தை விற்கும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குகிறது. 20 லட்சம் விவசாயிகளுக்கு முழுமையான சோலார் பம்புகளை நிறுவுவதற்கான உதவியை வழங்கும் திட்டத்திற்கான நோக்கத்தை அரசு விரிவுபடுத்தியுள்ளது. மேலும் 15 லட்சம் விவசாயிகளுக்கு அவர்களின் கிரிட் இணைக்கப்பட்ட பம்ப் செட்டுகளை சூரிய ஒளியில் இணைக்க உதவி வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகள் தங்களது தரிசு நிலங்களில் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறனை அமைத்து அதனை மின் கட்டணத்திற்கு விற்க முடியும். இது சூரிய சக்தி உற்பத்தியை பரவலாக்குவதற்கு உதவும். இத்திட்டத்தால் விவசாயத்துறையில் டிஸ்காம்களின் மானியச் சுமை பெரிய அளவில் குறையும். இது இந்தியாவில் வளர்ந்து வரும் பசுமை பொருளாதாரத்திற்கு ஒரு நிரப்புதலை வழங்கும். இந்த திட்டத்தில் நேரடி வேலைவாய்ப்பும் உள்ளது. 1 MW சிறிய திறன் கொண்ட சோலார் நிறுவனங்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. எனவே சுய வேலைவாய்ப்பை அதிகரிப்பதுடன் திறன் மற்றும் திறனற்ற தொழிலாளர்களுக்கு 7.55 லட்சம் வேலைவாய்ப்புகளை இத்திட்டம் உருவாக்க வாய்ப்புள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் மற்ற நன்மைகளில் நீர் சேமிப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் ஆற்றல் திறன் ஆகியவை அடங்கும். சோலார் பம்புகள் டீசல் பம்புகளை இயக்குவதற்கு டீசலில் ஏற்படும் செலவை மிச்சப்படுத்தும். இது சோலார் பம்புகள் மூலம் விவசாயிகளுக்கு நம்பகமான நீர்ப்பாசனம்

கட்டணத்தை வழங்குவதுடன் டீசல் பம்புகள் இயக்குவதால் தீங்கு விளைவிக்கும் மாசுபாட்டை தடுக்கும். தனித்த சோலார் விவசாய பம்புகளின் டெண்டர் அல்லது பெஞ்ச்மார்க் செலவில் எது குறைவாக இருந்தாலும் மத்திய அரசு மத்திய நிதி உதவியை சிஎஃப்ஏ வழங்கும். இந்த திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நாடு முழுவதும் சோலார் பம்புகள் மற்றும் பிற புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுவதற்காக தொடங்கப்பட்டது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டம் பற்றி கேட்டீர்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி. நேர்களினி கேட்கலாம் பறவைகள் பலவிதம் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது எஸ்கே பிலிம் சாரின் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: லட்சுமி, காலேஜ் ஃபேர்வெல் டேல பாடுறதுக்கு சிவா நம்மளை செலக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு என்னமோ நம்பிக்கை.
4: எனக்கு நம்பிக்கை இருக்கு.
3: அவ்வளவு நல்லா பாடுவியா நீ?
4: என் அழகுல நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன. ஒரு லுக் விட்டு சிவா அசத்திர மாட்டேன். ஏய், பாட்டு சத்தம் கேக்குது, சிவா வந்துட்டாருடி.
3: பாட்டு சத்தம் கேட்டது சிவாவை காணும்.
5: இதெல்லாம் மேற்கத்திய சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நியாயம் இல்ல. சாந்தாக்களே, இசை என்ற இன்ப உள்ளத்தில் நீந்துவதற்கு பஸ் ஏறி ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள். நீங்கள் அறிக்க வந்தீங்க, டூயட் பாடுறதுக்கு ஆண் குரல் வேணும் இல்ல? அதுக்கு தான் சிவா. உனக்கு டூயட் வேற கேக்குதா? சிட் டவுன் சார், செலக்ஷன் ஆரம்பிக்கிறேன். கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட், கே சுஷீலா. பாடு சுஷீலா, பாடு.
6: வெக்கமா இருக்கு சிவா.
5: அப்புறம் என் பேரை கொடுத்தா?
6: கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கறாங்கன்னு நினைச்சிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டேன். என் பேரே எழுதிட்டு போயிட்டாங்க. பாட்டு பாடுறதுக்கு வெக்கமா இருக்கு சிவா.
5: நல்ல வேலை மேடையில் ஏறி வெக்கமா இருக்குன்னு சொல்லாம போனிய. சிட் டவுன். நெக்ஸ்ட், எஸ் பிரபா. பாடு பிரபா, பாடு.
7: சாணி ரணி தபா தாபா மா பாபா கம பரணி தபா மா
5: மா. பிரபா, ஒரு நிமிஷம். இது காலேஜ், இங்க ஆனா அவனா சானா கானா எல்லாம் படிச்சுதான் வந்திருக்கிறோம். நீ ஒன்னு சொல்லி தர வேணாம். ஒன்லி லைட் மியூசிக் பண்ணா போதும். பிரபா, நீ ஒன்னு பண்ணு, ரேடியோக்கு ட்ரை பண்ணு, இல்லைன்னா டிவிக்கு ட்ரை பண்ணு. இந்த டிராமா நடந்து போக மீதி நேரம் உனக்கு சான்ஸ் தருவாங்க.
8: ஆண்டவா, நான் இப்ப என்ன செய்வேன்?
9: சோதனை சோதனை போதுமடா சாமி.
5: சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி பாட்டா உகரியா?
8: நான் யார செலக்ட் செய்வேன்? நான் எப்படி ப்ரோக்ராம் நடத்துவேன்? சாகுற.
10: நீ அனிதாக்கு லவ் லெட்டர் குடுத்தியா?
5: நான் லவ் லெட்டர் கொடுத்தா அனிதா கூட வாங்காதுன்னு தெரியும். அதுக்குத்தான் காலேஜ் கடைசி நாள்லயாவது எல்லா பொண்ணுங்களையும் அஸ்தனு மியூசிக் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு
10: என்னாச்சு? என்னாச்சு?
5: கல்லடி வாங்கி இருக்கிற அழகும் போயிடும் போல் இருக்கு. டேய், நீ பாடிதான்டா என்ன எப்படியாவது காப்பாத்தணும்.
10: ஓ அப்படியா? நான் பாடணும் இல்லையா? பாடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன்.
5: மைக் வேணுமா? இருக்கு.
10: சே, சாந்தியும் கூட பாடணும்.

0: ஒவ்வொருத்தரும் வேற வேற ரூட்ல.
1: பஸ் சொல்றியா இல்ல வாழ்க்கைய சொல்றியா?
2: வாழ்க்கைய பத்தி பேசாதீங்கடா, நினைச்சாலே பயமா இருக்கு. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ.
3: விட்டுடுங்கயா,

0: தரணும்.
1: அதுக்காக இங்கே நிக்க முடியுமா? அதனால நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன்.
0: என்ன திட்டம்?
1: வர நவம்பர் மாசம் இதே தேதி நம்ம எல்லாரும் நம்ம காலேஜ்ல மீட் பண்றோம். நம்ம எல்லார் கனவுகளும் நிறைவேறிச்சா இல்ல யார் யார் எப்படி இருக்கோம் அன்னைக்கு பேசிக்கிறோம்.
2: நல்ல ஐடியா. யாரும் மறந்துடாதீங்க சாந்தி, நீதான் மறந்துட போற.
3: நானா? நவம்பர் மாசத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன்.
0: நிச்சயமா நம்ம கனவெல்லாம் நிறைவேறி அன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்க போறோம்.
1: பஸ் வந்துருச்சு, நான் வர்றேன். மறந்துடாதீங்க, வர நவம்பர் மாசம் இதே தேதி. சியோ
4: தாயம்மா, ஒன்னாம் தேதி கணக்கு தீர்த்துறேன்.
5: இவர் கவர்மெண்ட்ல பெரிய கவர்னர், ஒன்னாம் தேதி ஆனதும் கணக்கு தீர்த்துறாரு. மணிகண்டா, இவர் காட்டுக்கல காட்டு. தின்னதுக்கே ஒழுங்கா காசு தர முடியல. இதுல சைட்டு வேற சைட்டு.
4: அத்தா, காய்கறி எல்லாம் வாங்கி வந்துட்டேன்.
5: டே சேகர், கொஞ்சம் நில்லுடா. டே, உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க?
4: என்னத்தா
5: இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்?
4: அனாதையா இருந்த என்ன இந்த மெஸ் நடத்தி தானத்தான் படிக்க வச்சேன். உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா?
5: இலே, நான் இருக்கிற வரைக்கும் அனாதையன்னு சொன்னேன், எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். எனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? எல்லா பைய சாப்பாட்டுலயும் காட்டிடுவேன். சேகர், உன் தங்கச்சி கிட்ட இருந்து கடுதாசி வந்திருக்கு, படிச்சு சொல்லுப்பா.
4: அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? உடனே உன்ன புறப்பு வர சொல்லிருக்கு. நானும் வரவா? போயிட்டு
5: வந்தேன்ப்பா. நான் மட்டும் போறேன். என் வயித்துல பிறந்தவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நீ பதறியே. இதான்ப்பா நமக்குள்ள சொந்தம். இந்த ஒரு தடவை நீ அனாதன் மட்டும் சொல்லாதப்பா.
6: அட பாவி, என் வாழ்க்கை கெடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? உனக்கு ரெண்டாம் தரமா வாழ்த்துப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? நான் சொல்லியிருந்தா மைசூர் அரண்மனையே என் பேர் எழுதி வைக்க எவ்வளவு என்னானுங்களே. அதையெல்லாம் விட்டுட்டு போன் பின்னாடி வந்த பாரு, எனக்கு இது வேணும்.
7: அக்கா சும்மா ஏன் கத்துற?
6: உனக்கு எங்கடா என் நிலைமை புரிய போகுது? சொத்துதான் போச்சு, ஆள பாரு. இந்த வலிப்பு வந்த ஆள என் புருஷன் வழி சொல்லிக்க முடியுமா?
7: அக்கா, மாமாவோட சொத்து போயிருக்கலாம், ஆனா உனக்காக ஒரு பெரிய சொத்து வச்சிருக்காரு தெரியுமா?
6: நீ என்னடா சொல்ற?
7: மாமாவோட முதல் தரத்து பொண்ணு நம்ம சாந்தியை தான் சொல்ற.
6: அவன சுத்தாக்க முடியுமா?
7: என்னக்கா, நம்ம பரம்பரையில பிறந்துட்டு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலாமா? எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத.
6: டேய், சொத்து வருதுடா.
7: வாமா சாந்தி, எங்கம்மா போயிட்டு வர?
8: வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு வர மாமா.
7: நான் ஒருத்தர் இருக்கும் பொழுது நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துற அவசியம் இல்லம்மா. நீ வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம், உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம்.
8: என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன மாமா அவசரம்?
7: அது இல்லம்மா, இப்ப இருந்து பாக்க ஆரம்பிச்சாதான் ஒரு நல்ல மாப்பிளையா கிடைக்கும். போமா, போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, போட்டோ எடுக்கணும். போமா, போ. மாமாவோட சொத்து போயிருக்கலாம், ஆனா உனக்காக ஒரு பெரிய சொத்து வச்சிருக்காரு தெரியுமா?
6: நீ என்னடா சொல்ற?
7: மாமாவோட முதல் தரத்து பொண்ணு நம்ம சாந்தியை தான் சொல்ற.
6: அவன சுத்தாக்க முடியுமா?
7: என்னக்கா, நம்ம பரம்பரையில பிறந்துட்டு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலாமா? எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத.
6: டேய், சொத்து வருதுடா.
7: வாமா சாந்தி, எங்கம்மா போயிட்டு வர?
8: வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு வர மாமா.
7: நான் ஒருத்தர் இருக்கும் பொழுது நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துற அவசியம் இல்லம்மா. நீ வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம், உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம்.
8: என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன மாமா அவசரம்?
7: அது இல்லம்மா, இப்ப இருந்து பாக்க ஆரம்பிச்சாதான் ஒரு நல்ல மாப்பிளையா கிடைக்கும். போமா, போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, போட்டோ எடுக்கணும். போமா, போ. கொஞ்சம் சரிமா? அப்படிதான் அப்படிதான் அப்படிதான் கரெக்ட் கரெக்ட். கொஞ்சம் வைக்கப்பட்ட மாதிரி இதா. ஓகே ஓகே ஓகே, அப்படியே இருமா. இதோ வந்துட்டேன் சாந்தி. கொஞ்சம் எப்படி வந்துருமா சாந்திமா? இந்த காலை தூக்கி இந்த கல்லு மேல வச்சு, இந்த கைய தூக்கி இப்படி தலையில வச்சு, இப்படி ஒரு போஸ் கொடுமா?
8: ஏ மாமா, உண்மையிலேயே என்ன எதுக்காக போட்டோ எடுக்கிறீங்க?
7: என்னம்மா நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிடுறிய தவிர என்ன நம்பவே மாட்டேங்கிற. சரி சரி, அந்த போஸ் வேண்டாம், அதான் அவனுங்களே நேரடியா பாத்துக்க. உன்னை பொண்ணு பார்க்க வருவானுங்கல்ல, அத சொன்னம்மா. சரி சரி, நீ போய் அப்பாவுக்கு சாப்பாடு போடுமா, போ.
8: ஏண்டா சாந்தி நம்ம ஒழிக்கு வருவாளா? நாலு எழுத்து படிச்சிருக்கா, இங்கிலீஷ் எல்லாம் வர பேசுறா.
7: அக்கா, இங்கிலீஷ்ல பேசினா மார்க்கெட்ல டபுள் ரேட். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கீதா, இங்க வாமா.
8: இதோ வந்துட்டேன்பா.
7: கீதா, உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கம்மா, இதுதான் மாப்பிள்ளையோட போட்டோ.
8: பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுமா? நீங்களே பார்த்து முடிவு பண்ண சரிப்பா.
7: மாப்பிள்ளை பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காரு, நல்ல வேலையில இருக்காரு, வரதட்சணை தான் கொஞ்சம் அதிகமா கேக்குறாங்க.
9: ஏன்பா வரதட்சணைன்னா என்னப்பா? உன் கல்யாணம் தப்ப தெரிஞ்சுக்குவேன், முதல்ல விளையாடு.
7: ஆபீஸ்ல லோன் போட்டுக்கலாம், நீ என்னம்மா சொல்ற?
8: உங்க இஷ்டம்பா.

0: அப்போ அடுத்த வாரமே பொண்ணு பார்க்க வர சொல்லிடுங்க.
1: ஐயா ஒரு காய் பழுத்துருச்சு, நான் விரும்புற மாதிரி தான் என்னோட வாழ்க்கைய அமைச்சுக்க போறேன்.
2: இனிமே ஏதாவது பேசினேன் அரைஞ்சு பல்லுகள் ஊத்துருவேன். பாருடி என் தலையை பாரு.
0: உனக்கு வழக்கு விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
2: எனக்கு 35 வயசு ஆகுது, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்ற வைராக்கியத்துல இருக்கேன். இவ்வளவு முடி போனதுக்கு அப்புறமும் என்ன பார்த்து ஏட்டிக்கு போட்டி பேசுறியா நீ?
0: நீ கல்யாணம் பண்ணிக்கையே, நானா வேண்டாங்கற?
2: தங்கச்சி நான் உனக்கு கல்யாணம் பண்ணாம நான் பண்ணிக்கிட்டா ஊர் என்ன பத்தி என்ன பேசும்?
0: ஊரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல.
2: நாலு எழுத்து படிச்சுட்டேங்கிற திமிரல பேசுற நீ?
0: நாலு எழுத்துல ரெண்டு எழுத்து தான் படிச்சிருக்கேன், பிஏ.
2: அம்மா
3: அவளோட என்னடா தராரு?
2: இந்த மாப்பிள்ளைக்கு என்னமா குறைச்சல்? எல்லாத்தையும் தூக்கி போட்டா இவளை கல்யாணம் பண்ணிக்க என்ன கண்டிஷன் தெரியுமா?
0: நானே சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க வரவரு வரதட்சணையில ஒரு பைசா வாங்க கூடாது. என்ன மட்டும் நேசிக்கிறவரா இருக்கணும், அவருக்கு இயற்கையை ரசிக்க தெரிஞ்சிருக்கணும், கவிதை எழுத தெரியாட்டியும் அதை பாராட்டமாவது தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான்.
2: பாத்தியாமா இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைப்பானா?
3: கிடைக்க மாட்டான்ப்பா.
2: அப்ப அவ கல்யாணம்
3: நடக்காதுப்பா.
2: அப்போ என் கல்யாணம்?
3: அதுவும் நடக்காதுப்பா.
2: ஐயோ ஐயோ
4: அப்பா விபூதி கொடுங்கப்பா.
5: ஐயோ
4: என்னப்பா படுத்துக்கிட்டே பூஜை பண்றீங்க?
6: பூஜை இல்லடா இது பார்வை. உங்க அம்மா ஓடு உடஞ்சு போயிருக்குன்னு சொன்னா அதுதான் படுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கேன். அது போட்டோம் காலேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது என்ன பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்ட?
4: வேலையை தேடிதான்ப்பா.
6: தெரு தெருவா நிக்க போறேன்.
4: வேலையை தேடுறவங்க எல்லாம் தெரு தெருவா மட்டும் நிக்கிறது இல்ல, பூஜை ரூம்லயும் உட்கார்ந்து இருக்காங்க.
6: குத்தி காட்டுறியா? உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் வேலைய பாரு.
4: எது கல்யாணம் பண்ணி வைக்கிற தரகர் தொழிலையா?
6: என்னடா சிரிக்கிற?
4: அப்பா ஏகப்பட்ட பொய்ய சொல்லித்தானே ஒரு கல்யாணத்தை முடிப்பீங்க.
6: 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க.
4: அப்ப என்னையும் பொய் சொல்ல சொல்றீங்களா?
6: அடே இந்த உலகத்துல பொய் சொல்லாம எந்த காரியமும் நடக்காது. ஒரு நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றதுனால தப்பே இல்ல. நான் நிறைய சொல்லிட்டேன், இப்ப எனக்கு அசந்து போச்சு. அந்த வேலையை நீ ஆரம்பி. இந்த பைய புடி தினம் 5-10 கிடைக்கும்.
7: எஸ் கமின்.
8: குட் மார்னிங் சார்.
7: டேக் யூ சீட்.
8: தேங்க் யூ.
7: இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா?
8: எஸ் சார்.
7: ராஜா தமிழ்ல சில கேள்விகள். கண்ணனை பார்க்க குசேலாரு எதை எடுத்துட்டு போனாரு?
8: அவள்
7: பாதையோரமா கிடந்த முல்லைக்கு எதை தந்தான் பாரி?
8: தேர்.
7: குகருக்கு ராம என்ன தந்தான்?
8: 5 கிராமங்கள்.
7: அதியமானுக்கு அவை என்ன தந்தா?
8: சாவேவராம காப்பாத்திர நெல்லிக்கனிய.
7: இப்படி எல்லோரும் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்கள, உனக்கு வேலை கொடுக்க போற எனக்கு நீ என்ன கொடுக்க போற?
8: உனக்கு தர்றதுக்கு எங்கிட்ட உதய தவிர வேற எதுவும் இல்ல.
9: இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கணும், நமக்கு கிடைக்காதது இருக்க கூடாது. என்ன நான் சொல்றது?
10: தெய்வமே இது உங்களுக்கு கிடைக்கணும். தெய்வத்துக்கு என்னுடைய அன்பு

0: உனக்கு என்னுடைய அன்பு காணிக்க.
1: என்ன சாப்பிடுற?
0: என்னத்த சாப்பிட போறேன்? எப்போ நீங்க தர ரம்புதான். என்னங்க திடீர்னு இந்த பூசாரிக்கு கூலிய உயர்த்தி கொடுத்துட்டீங்க?
1: எப்பவும் தந்த காணிக்கை விட இந்த காணிக்க ஹை கிளாஸ். சோ ஹை கிளாஸ் விஸ்கி காசி பொண்ணுக்கு ஓகேயா?
0: சந்தேகப்பட்டு விஸ்கி திருப்பி வாங்கிடாதீங்க. இந்த விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், அதுக்கு நான் பொறுப்புங்க.
1: ஏன் காசி, பார்த்தா ஃபேமிலி கேர்ள் மாதிரி தெரியுது.
0: ஃபேமிலி கேர்ள் தாங்க, ஃபேமிலி கேர்ளே தான், என்னுடைய ஃபேமிலி கேர்ள் தான். அதனாலதான் அவ்வளவு நம்பிக்கையோட சொல்றேன். போட்டோல என்னங்க அழகு, அட அட அட அட, நேர்ல பாக்கணுங்க.
1: அப்படிங்கிற?
0: ஆமாங்க. சாந்து சாந்து, என்னம்மா சாப்பிட்டியா? இன்னும் தூங்கல?
2: மாமா நீ குடிச்சிருக்கியா?
0: ஆமாமா, உன் போட்டோவை காட்டினதுக்கு தெய்வம் விஸ்கி கொடுத்தது. உன்னையே கொடுத்தா இன்னும் என்ன என்ன தரும்?
2: மாமா
0: உண்மையிலேயே இனிமேதான் உனக்கு நான் மாமாவை மாற போறேன்.
2: என்னடா சொன்ன சாந்தி?
0: அக்கா அவ என்ன அரைஞ்சானு பாக்குறியா? இல்ல அக்கா, இப்பதான் அவ இன்னொரு ஆம்பளைய தொட ஆரம்பிச்சிருக்க.
2: ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்க நினைக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்ல? என்னடி வெக்கம், உன் அப்பா என் வாழ்க்கை அழிக்க

0: கதிர்வேல் செட்டியார் தானே?
1: ஆமா, இங்க என் பேரனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். இது என் வீட்டுக்காரி, அது என் பேரன், அது என் மகன், இது என் மாட்டு பொண்ணு. ஆமா, நீங்க யாருன்னு தெரியலையே.
0: நானா? தாந்தா பங்கஜம்.
1: எந்த பங்கஜம்?
0: அப்படின்னா உங்களுக்கு நிறைய பங்கஜம் தெரியுமா?
1: சுமர்ரி, நீங்க யாருன்னு
0: நீங்க மறந்துடலாம், ஆனா நான் மறக்க முடியுமா? 60 வருஷத்துக்கு முன்ன காரைக்கால என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே, போய் கடுதாசி போடுறேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா?
1: ஓ, அந்த பங்கஜமா நீங்க?
0: நீங்க நீங்கன்னு சொல்லி மரியாதை கொடுத்து என்ன கொல்லாதீங்க. நான் தபால் வரும் வரும்னு காத்திருந்தேன். இன்னைக்கு கூட தபால்காரன பாத்துட்டு தான் வர்றேன். என் வாழ்க்கையில மண்ண போட்டுட்டீங்க, இனிமே எனக்கு ஏது வாழ்க்கை?
1: எப்படி இருந்தாலும் உன்னோட வாழ்க்கை முடிய போற கட்டம் வந்துருச்சு. கவலைப்படாத, என்ன மன்னிச்சிரு பங்கஜம். அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம்.
0: நல்ல வேளை, அடுத்த பிறவில நான் தப்பிச்சேன்.
2: உங்க பிளாஷ்பேக் கதையை கேட்கவா நாங்க வந்திருக்கிறோம். சும்மா கிடக்கலவி. அம்மா, உங்க புருஷன் என்ன வரல?
3: இப்ப வந்துருவாருங்க.
0: பொம்பளைங்களை காக்க வச்சு ஏமாத்துறத ஆம்பளைங்க பழக்கம் ஆயிடுச்சு.
4: அம்மா, அம்மா, அம்மா, குருமூர்த்தி உங்களை எல்லாம் விட்டு போயிட்டாருமா? ஆபீஸ்ல வேலை செய்யிட்டு இருந்தப்போ நெஞ்சு வலி வந்து

0: நல்ல அதிர்ஷ்டக்காரன் பொண்ணு, சம்பந்தம் பேச வர்றன்னைக்கே சம்பந்தத்தை அளந்துருச்சு.
1: ஜன்னல் வழியா திருட்டுத்தனமா பார்த்து சத்தம் போட்டு அடக்கம் இல்லாம சிரிக்கும் போதே நினைச்சேன், இதுக்கெல்லாம் எங்க நல்ல வாழ்க்கை அமைய போகுது.
2: உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வாழ்த்துறேன். ஆண்டவன் ஒரு கதவை மூணா இன்னொரு கதவை தரப்பான்னு சொல்லுவாங்க, அது உன் விஷயத்துல பலிச்சிருக்கு. உன்னை விட்டு உங்க அப்பா போயிட்டாலும் உனக்கு அவருடைய வேலை கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படணும். எனிவே யூ மே கோ டு யுவர் சீட், பெஸ்ட் ஆஃப் லக்.
3: தேங்க் யூ சார்.
4: வா அம்மா, இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தியா? இந்த ஆபீஸ்ல நான் வச்சதுதான் சட்டம். என்ன
0: நல்ல அதிர்ஷ்டக்கார பொண்ணு, சம்பந்தம் பேச வர்றன்னைக்கே சம்பந்தத்தை அளந்துருச்சு.
1: ஜன்னல் வழியா திருட்டுத்தனமா பார்த்து சத்தம் போட்டு அடக்கம் இல்லாம சிரிக்கும் போதே நினைச்சேன், இதுக்கெல்லாம் எங்க நல்ல வாழ்க்கை அமைய போகுது.
2: உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வாழ்த்துறேன். ஆண்டவன் ஒரு கதவை மூணா இன்னொரு கதவை தரப்பான்னு சொல்லுவாங்க, அது உன் விஷயத்துல பலிச்சிருக்கு. உன்னை விட்டு உங்க அப்பா போயிட்டாலும் உனக்கு அவருடைய வேலை கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படணும். எனிவே யூ மே கோ டு யுவர் சீட், பெஸ்ட் ஆஃப் லக்.
3: தேங்க் யூ சார்.
4: வா அம்மா, இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தியா? இந்த ஆபீஸ்ல நான் வச்சதுதான் சட்டம். என்ன என் பலம் அப்படி? உங்க அப்பா கூட என்கிட்ட கைகட்டி நின்றுதான் பேசுவாரு. ஆமா, உன் பேர் என்ன?
3: கீதா.
4: கீதா, ஐ லைக் தட் நேம் வெரி மச். ஆமா, யாரோ உன்னை பொண்ணு பார்க்க வர்றப்பதானே உங்க அப்பா இறந்துட்டாரு? கல்யாணம் நின்றுடுச்சா? இத பத்தி ஊரு பூரா பேசுவானுங்களே.
3: ஊருக்கு வேற என்ன வேலை?
4: ஆமா, இனிமே உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்க வருவான்னு நினைக்கிற?
3: எனக்கு அதை பத்தி கவலை இல்ல.
4: சரி சரி, உன் சீட்டுக்கு போ, அடிக்கடி உன்கிட்ட வரு, உன் வேலையை செக் பண்ண.

0: வேலூர்ல போய்தான் ஆபரேஷன் பண்ணணுமா, அதுக்கு பணம் நிறைய செலவாகுமா. சேகர், நான் 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், அதை தரட்டுமாடா?
1: என்னாத்தா, நீ உழைச்சு சம்பாதிச்ச பணம் என்கிட்ட போய் கேக்குறிய?
0: நீ தான்டா என் மூத்த மகன், நீ சொன்னாதான்
1: தங்கச்சிக்காக உயிரே கொடுப்பாத்தா.
0: சரிப்பா, நாளைக்கு நான் பணத்தோட போறேன்.
1: நானும் வராத்தா?
0: இல்லப்பா, இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த மெஸ் ஒழுங்கா நடந்தாதான் காசு பணம் புரட்ட முடியும். பட்ட படிப்பு படிச்ச உடனே சாம்பார் சட்டியை தூக்க வைக்கிறேன்னு நினைக்காம இந்த மெஸ் நீதான் பாத்துக்கணும்.
1: எல்லாம் நான் பாத்துக்கிறாத்தா, நீ வந்து நிம்மதியா தூங்க.
2: மாரி சார், பயங்கரமான வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கீங்க, எங்க கத்துக்கிட்டீங்க?
1: சைனால கத்துக்கிட்டு பாரு.
2: என்ன சேகர், ஃபுல் நேரமும் டைட் ஒர்க்கா?
1: ஆமாண்டா, ஆத்தாவோட பேத்திக்கு உடம்பு சரியில்லையா, இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஆத்தா இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போகுது. இனிமே ஆத்தாவோட மெஸ்ஸையும் நான் தான் கவனிச்சுக்கணும்.
2: நீயும் ஊருக்கு போறியா?
1: இல்ல, ஆத்தா மட்டும்தான் போகுது. சரி, நான் வரேன்டா.
2: ஆ,
0: பேத்தி வைத்திய செலவுக்காக வச்சிருங்க, கொடுத்துருங்க, நான் பணத்தோட வந்துடுறேன்மா. என்ன
1: தம்பி,
0: பணத்தை கொடுப்பா, அது என் பேத்தி வைத்திய செலவுக்காக வச்சிருந்தேன். அது இல்லைன்னா செத்து போடுவாப்பா. பணத்தை கொடு தம்பி, பணத்தை கொடு.
1: சேகர்
0: தம்பி, பணத்தை கொடு தம்பி, பணம், பணத்தை கொடு.
1: நான் சேகர் ஆதா,
0: பணம் இல்லைன்னா என் பேட்டி செத்து போயிருவாப்பா, செத்து போயிடும். பணத்தை கொடு தம்பி.
1: அந்த அம்மா பணத்தோட ஊருக்கு போற தெரிஞ்சுதான் யாரோ இந்த வேலையை செஞ்சிருக்காங்க.

0: சேகர், நாம யாருக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? பசின்னு வந்து கேட்டா காசு இல்லாட்டாலும் சோத்தையாவது போடுவோம். ஆண்டவன் ஏண்டா நம்ம இப்படி எல்லாம் சோதிக்கிறான்?
1: அத்த என்ன சத்தா?
0: என் பேத்திக்கு இருதயம் சரியில்லையா? ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு.
1: அத்தா நீ ஒண்ணு கவலைப்படாதா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ உள்ள வா, பேசுவான்.

0: சுடு சொல்லுங்க. காத்தாக்க என்ன யாரும் தெரியாம போட்டா.
1: உங்களை இன்ஸ்பெக்டரையா கூப்பிட்டார்.
2: சேகர் சார், உங்களை பெயில் எடுத்திருக்காங்க, நீங்க போகலாம். ஏன் சார் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து பெயிலுக்கு மூவ் பண்ணிருக்காங்க? இந்த கனெக்ஷனை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா?
1: உன்னை ஜாமீன்ல எடுத்த நான் யாருன்னு உனக்கு குழப்பமா இருக்குல்ல? நீ அடிச்சிய மாறி என்னோட கையால் தான், அவனோட பாஸ் தானா? நில்லு. உன்னை பழி வாங்கறதுக்காக நான் வெளியே கூப்பிட்டு வரல, பாராட்ட தான் கூட்டு வந்திருக்கேன். நான் கிட்டவன் தான் பாத்தியா, நான் மேல நிக்கிறேன், நீ கீழே நிக்கிற. நீயும் மேல வா, மாறி அடிச்ச உன்ன நான் என் கூட சேர்த்துக்கிறேன். மேல வா. உன்னை ஜாமீன்ல எடுத்திருக்கேன், உங்க அம்மாவை குணமாக்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். மேல வா. உனக்கு இந்த உதவி எல்லாம் இந்த கெட்டவன் தான் செஞ்சிருக்கேன். மேல வா. நீ மேல வரலன்னா கடைசி வரைக்கும் உங்க அம்மா பைத்தியமா தான் இருக்கணும். உனக்கு நல்லவங்கிற பேர் வேணுமா இல்ல அம்மா வேணுமா? பாத்தியா, என்னோட சேரணும்னு நினைச்ச உடனே நீ மேல வந்துட்ட.
3: சித்தி, அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, கை காலெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. நான் அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன், நீ போய் டாக்டரை கூட்டிடுவா. சித்தி சித்தி, பிளீஸ் சித்தி சித்தி சித்தி.
4: ஹலோ, யாரு? அக்காவா? என்னக்கா? என்னது கிழவனுக்கு சீரியஸா? இந்த விஷயம் சாந்திக்கு தெரியுமா?
5: அக்கா, இந்த மாதிரி ஒரு நேரத்துக்காக தான் நான் எவ்வளோ காலமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இதோ இப்போ டாக்டர் கூட வரேன். டாக்டர் கூட தெய்வமும் வராரு. தெய்வமே காணிக்க ரெடி.
1: அப்படியா? காசி, சேகர் வந்த அதிர்ஷ்டம் பத்தியா? சேகர்,

0: நல்ல கிரவுண்ட் விலைக்கு வருது, நான் போய் பார்த்துட்டு வரேன். வரட்டுமா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ.
1: வாங்க டாக்டர்.
2: அப்பாவை காப்பாத்துங்க பிளீஸ்.
1: நீ கவலைப்படாதம்மா, அதுக்காக தான் டாக்டரோட
2: வந்திருக்கேன். நீங்க தெய்வம் மாதிரி, பிளீஸ் அப்பாவை வந்து காப்பாத்துங்க.
1: ஒரு நிமிஷம்மா, இவரு ஊர்லயே பெரிய

0: டாக்டர், நீங்க இந்த ரூமுக்கு போங்க. மாமா, நான் அந்த ரூமுக்கு போறேன்.
1: என்ன பழையபடி பேண்ட் ஷர்ட்டை மாட்டிட்ட, தரகர் தொழில விட்டுட்டியா?
2: இல்லப்பா, தரகர் தொழில நான் விட்டாலும் அது என்ன விடாது போல் இருக்கு. சிவாங்கிற பேரு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு கல்யாண தரகருங்கிற பேரு வந்துருச்சு. ஆனா சிவாங்கிற பேரை ஞாபகம் வச்சிருக்கிற அஞ்சு பேரை நான் போய் பார்க்க போறேன்பா.
1: யார் அந்த அஞ்சு பேரு?
2: என்னோட ஒரே குண்ட்ல இருந்தவங்கப்பா.
3: அந்த பொண்ணு வருதுரா, மீட்டருக்கு மேல காசு கேட்டா தகராறு பண்ணும், கமிஷன் ஆபீஸ் போறேன்னு சொல்லும், பெட்டிஷன் எழுதுறேன்னு சொல்லும், அதனால வண்டி வராதுன்னு சொல்லிட்டு வண்டி ஷெட்டுக்கு போகுது. அதனால
4: மீட்டருக்கு மேல 5 ரூபாய் தரேன்.
3: ஆச்சரியமா இருக்கு,
4: நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், காலேஜ் போகணும்.
5: ராஜா, இந்த கார் எடுத்து போய் ட்ரெயில் பாத்துவா. நானே கேட்கலாம் நினைச்சேன், கார் எடுத்துட்டு காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துறேன்.
6: காலேஜுக்கா? எதுக்கு, உனக்கு படிப்பே ஏறலை நீ? சரி சரி, எடுத்து போயிட்டு வா.
5: சரிண்ணா.
6: பாய தெரியுங்களே?
5: தெரியும் தெரியும்.
4: சார் ப்ளீஸ், எனக்கு ராப்டி பர்மிஷன் வேணும்.
2: என்ன கீதா, ரொம்ப சந்தோஷமா இருக்க, மறுபடியும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கா?
4: இல்ல சார், அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம்.
2: ஓகே, யூ மே கோ.
4: தேங்க் யூ சார்.
7: தாமஸ்
2: சார்,
4: நவம்பர் மாசத்துக்காக காத்துட்டு இருக்கேன். சரி, போயிட்டு
2: ஒருத்தர் பார்க்கலான்னு விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோம், பார்த்த பிறகு பேச்சே வரல. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இங்க தானே கனவுகளை எல்லாம் சுமந்துகிட்டு அலைஞ்சுகிட்டு இருந்தோம். அந்த கனவு எல்லாம் நிறைவேறிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சேகர், நீ என்னவா இருக்க?
7: நான் போய் சொல்லித்தான் ஆகணும். நான் ஒரு கிரிமினல் சொன்னா சாந்தியால எப்படி தாங்கிக்க முடியும்? பெரிய ஃபேக்டரியில லேபர் வெல்ஃபேர் ஆபீசரா இருக்கேன், ஏகப்பட்ட பேரை வச்சு வேலை
4: வாங்க. உங்களுக்கு புரியாது, நவம்பர் மாசத்துக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். யார்கிட்ட? சரி, போயிட்டு வரேன்.
2: ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கலான்னு விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோம், பார்த்த பிறகு பேச்சே வரல. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இங்க தானே கனவுகளை எல்லாம் சுமந்துகிட்டு அலைஞ்சுகிட்டு இருந்தோம். அந்த கனவு எல்லாம் நிறைவேறிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சேகர், நீ என்னவா இருக்க?
7: நான் போய் சொல்லித்தான் ஆகணும். நான் ஒரு கிரிமினல் சொன்னா சாந்தியால எப்படி தாங்கிக்க முடியும்? பெரிய ஃபேக்டரியில லேபர் வெல்ஃபேர் ஆபீசரா இருக்கேன், ஏகப்பட்ட பேரை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கேன். முதலாளியே என்ன கண்டா பயப்படுவாரு. சாந்தி, நீ எப்படிமா இருக்க?
4: என்னோட உண்மை கதைய சொன்னா அது உங்களால தாங்கிக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு பெரிய ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். வரவங்க எல்லாம் தங்க வச்சு அவங்கள சந்தோஷமா அனுப்பி வைக்கிற வேலை. நிறைய பேர் வருவாங்க, ஆனா யாரும் நிரந்தரமா தங்கறது இல்ல. ஆமா கீதா, நீ எப்படி இருக்க?
8: எனக்குன்னு நான் நல்லா இருக்கேன். எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நச்சரிக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா கூட நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன்.
4: நீங்க எல்லாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா இருக்கிறப்போ உங்க சந்தோஷம் என்னால கெட வேண்டாம்.
5: நான் கண்ணன் டிராவல்ஸ்ல மெக்கானிக்கா இருக்கேன்னு சொல்லி உங்களை எல்லாம் வருத்தப்பட வைக்க விரும்பல. எம்டியா இருக்கேன், டெய்லி 40-50 கார் வரும். நான் ஸ்டார்ட் பண்ண சொன்னா தான் டிரைவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு போவார் எனக்கு.
1: எப்படியோ படிச்ச காலத்துல நம்ம சிரமப்பட்டாலும் நம்ம ஆசைப்பட்டபடி இப்ப நல்லா இருக்கும். ஓகே, கிளம்பலாமா?
4: சிவா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே.
9: விட்டுட்டா, மாட்டி விட்டுட்டா, ஊத்து விட்டுற வேண்டியதுதான். ஃபாரினுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்டா இருக்கேன். ஒன்லி ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் தான், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கமிஷன் ஏஜென்ட். ரேகா, நீ எப்படி இருக்க?
4: எனக்கு எங்க அண்ணன் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. நான் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு எனக்கு தகுந்த மாப்பிள்ளைய எங்க அண்ணன் தேடிட்டு இருக்காரு.

0: மாதிரி கண்டிஷன்.
1: ஏ உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள யாராவது இருக்காங்களா?
0: நிறைய பேர் இருக்காங்க. பெரிய இடங்கள்ல பழகுறல்ல, அதனால கேட்டேன்.
1: நான் எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய இடம்.
0: தலகருக்கு எவ்வளவு கமிஷன் தருவீங்க?
1: மாப்பிளைக்கே டவுரிங்கிற கமிஷன் கிடையாது, இதுல தரகருக்கு என்ன கமிஷன்?
0: அப்ப உனக்கு முதல்ல நல்ல தரகராமையிட்டோம்.
2: இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா வீட்டுல என்ன தேடுவாங்க? நான் போனும்.
3: எனக்கும் ஏகப்பட்ட என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாரும் பிஸி, கிளம்புவோமா?
1: சரி, மறுபடியும் நாம எப்ப சந்திக்கிறது?
4: அதுக்கு காலம்தான் பதில் சொல்லுங்க.
5: சேகர், இப்ப நீ மீட் பண்ண போறவன் நம்ம நாட்டிலேயே பெரிய கள்ளக்கடத்தல்காரன், வெரி டேஞ்சரஸ் மேன். உன்னை நம்பித்தான் நான் அவை இடத்துக்கே வந்திருக்கேன். பேரம் பேசுறப்ப எதுவும் நடக்கலாம்.
4: எது நடந்தால் நான் இருக்கேன்.
6: ஹலோ சர்மா, சொன்னபடி கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்க. இது யாரு புதுசா?
5: சேகர், என்னோட ரைட் ஹேண்ட்.
6: ஓஹோ, தொழிலுக்கு புதுசா? ஓகே, பணம் எங்க?
4: தங்கம் எங்க?
6: தொழிலுக்கு புதுசுங்கிறத காட்டிட்ட பத்தியா? முதல்ல பணம், பிறகு தங்கம்.
4: இதுல பணம் இருக்கு, தங்கம் எங்க?
6: சர்மா என் இடத்த தேடி வந்திருக்காரு, அதுவும் பாதுகாப்பு இல்லாம ஒருத்தர நம்பி வந்திருக்காரு. தங்கத்தை தரணுமான்னு யோசிக்கிறேன்.
4: ஓகே, பாதுகாப்பு இல்லாம வந்தது எங்க தப்பு தான், பணம் உங்ககிட்டே இருக்கட்டும். சர்மா போலாமா?
6: சர்மா.

0: சேகருக்கு கண் பார்வை எதுவும் பாதிக்கப்படல. அதிர்ஷ்டவசமா தப்பிச்சுக்கிட்டாரு. பேண்டேஜ் போட சொல்லியிருக்கேன். ஒரு வாரம் பேண்டேஜை கட்டக்கூடாது. குறிப்பா வெளிச்சம் கண்ணில் படக்கூடாது. ஒன் வீக் ரெஸ்ட்ல இருந்தா எல்லாம் சரியாயிடும். பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்.
1: சேகர், ஒன் வீக் ரெஸ்ட் எடுக்கணுமா? படுக்கையில படுத்துட்டு போர் அடிச்சிட்டு இருக்க வேணாம். நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி தரப்போறேன். என் உயிரை காப்பாத்தினதுக்கும் நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கும். அந்த பார்ட்டி ரொம்ப பெரிய பார்ட்டி.
2: சாந்தி, வந்திருக்கிறவர் தான் நம்ம தெய்வத்தோட உயிரையே காப்பாத்தினவர். அப்படி காப்பாத்தும் போதுதான் அவருக்கு கண்ணில் அடிபட்டு போச்சு. தான் உயிரையே காப்பாத்தினவருக்கு பெரிய பார்ட்டியா கொடுக்கணும்னு தான் அவரை இப்ப நம்ம தெய்வம் இங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு. வந்திருக்கிற சேகர் தான் இப்ப நம்ம தெய்வத்துக்கு எல்லாமே.
3: சேகரா? மாமா, ப்ளீஸ் வேண்டாம் மாமா. நானும் அவரும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம். அவருக்கு என்ன குடும்ப பெண்ணா தான் தெரியும்.
2: தெரிஞ்சா என்ன, அவரால் தான் உன்னை இப்ப பார்க்க முடியாது இல்ல. சீக்கிரம் வாமா, இல்லன்னா தெய்வம் கோச்சிக்கும். வாமா.
1: சேகர், மனுஷனுக்கு பார்வை எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் எனக்கு புரியுது. பளிங்கு செல மாதிரி ஒரு அழகான பொண்ணு என் முன்னாடி நிக்கிறா. அவ அழக என்னால ரசிக்க முடியுது. ஆனா உன்னால முடியல பத்தியா? வாமா.
4: வாட் நான்சென்ஸ் மிஸ்டர் சர்மா. என்ன இனிமே இந்த மாதிரி இடத்துக்குலாம் அழைச்சிட்டு வராதீங்க. நான் எவ்வளவோ மாறி இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல மாறல. என் மனசுல ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இடம் உண்டு.
1: இவ்வளவு உன்னால பார்க்க முடிஞ்சதுன்னா உனக்கே ஆசை வந்துடும். கிட்டவாமா சாந்தி.
3: இது அவர் செல்லமா கூப்பிடுற பேரு. ஏன்னா அவங்கவுங்க எப்படி கூப்பிட விரும்புறாங்களோ அப்படியே கூப்பிடலாம்.
4: இது இந்த குரல் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்.
3: நீங்க அழைச்சிட்டு வந்த ஆளுக்கு கண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சேன். அவருக்கு காது கூட சரியில்லைன்னு இப்பதான் தெரியுது. ஏன் குரல்ல எங்கேயோ கேட்டிருக்காரா?

0: காசி, சேகரை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சு டாக்டர் போன் பண்ணி உடனே வர சொல்.
1: சரி தெய்வமே.
2: தெய்வமே, நீங்க யோசனை பண்றது சரிதான். சாந்திக்கு சேகரை ஏற்கனவே தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்களா?
0: அப்படியா?

0: போய் சொன்னதுக்காக கும்பிடுறேன். நான் தரகர் தொழில் பாக்குறேன்.
1: ஏமா, இவனை முன்னாலே தெரியுமா உனக்கு?
0: தெரியும்.
1: நீ சுமாரு. தெரியும். உன் பேரை சொல்லி உரிமையோட பேசுறானே, எந்த அளவுக்கு தெரியும்?
2: தலையே
0: மாட்டிக்கிச்சு, வாழை பத்தியா கவலை? ரேகா, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்?
2: 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்.
0: எவ்வளவு வில போகும்?
2: என்ன சிவா, ஃபாரின்க்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்ட்டுக்கு இது கூட தெரியாது?
0: ரேகா, போய்தான். ஆனா நான் யாரும் ஏமாத்தணும்னு போய் சொல்லல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நான் எதுக்கு என்னோட சோக பாட்டை பாடணும்னு தான். ரேகா, நான் சொன்னதுக்கும் நான் பண்ற தொழிலுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. கமிஷன் ஏஜென்ட்னா தமிழ்ல தரகர்னு அர்த்தம். அதே மாதிரி கல்யாணம் ஆகி போற பொண்ணுங்களுக்கு புகுந்த வீடு ஃபாரின் மாதிரி தானே? அதான் ஃபாரினுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்ட்னு சொன்னேன்.
3: கீதா, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நாளைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி ஆகணும். சோ இருந்து எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு போறேன். ஓகே. கிசிபிசி கிசிபிசி. RAPE, ரேப்.
4: சாமி.
3: சாமியா? அவனுக்கு நான் 100 ரூபாய் பணம் கொடுத்து அமிச்சிட்டேன். எந்த சாமியை கூப்பிட்டாலும் வராது. ஏன், உன் குலதெய்வத்தை கூப்பிட்டா கூட வராது. நல்லா கேட்டுக்க, நான் சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னா ராணி மாதிரி வாழலாம். இன்னும் 1 வாரம் டைம் தரேன். நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா நடக்கிறத வேற. போடி போடி.
2: கீதா, கீதா, என்னம்மா?
5: அம்மா, நான் வேலையை ராஜினாமா பண்ணலாம்னு இருக்கேன். ஆம்பளைங்க இல்லாத ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வேலைக்கு போனா மத்த ஆம்பளை
0: போய்தான். ஆனா நான் யாரும் ஏமாத்தணும்னு போய் சொல்லல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நான் எதுக்கு என்னோட சோக பாட்டை பாடணும்னு தான். ரேகா, நான் சொன்னதுக்கும் நான் பண்ற தொழிலுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. கமிஷன் ஏஜென்ட்னா தமிழ்ல தரகர்னு அர்த்தம். அதே மாதிரி கல்யாணம் ஆகி போற பொண்ணுங்களுக்கு புகுந்த வீடு ஃபாரின் மாதிரி தானே? அதான் ஃபாரினுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்ட்னு சொன்னேன்.
3: கீதா, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நாளைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி ஆகணும். சோ இருந்து எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு போறேன். ஓகே. கிசிபிசி கிசிபிசி. RAPE, ரேப்.
4: சாமி.
3: சாமியா? அவனுக்கு நான் 100 ரூபாய் பணம் கொடுத்து அமிச்சிட்டேன். எந்த சாமியை கூப்பிட்டாலும் வராது. ஏன், உன் குலதெய்வத்தை கூப்பிட்டா கூட வராது. நல்லா கேட்டுக்க, நான் சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னா ராணி மாதிரி வாழலாம். இன்னும் 1 வாரம் டைம் தரேன். நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா நடக்கிறத வேற. போடி போடி.

0: உள்ள இருக்க. நான் பாரு மண்டபத்துல நின்னு புலம்புற அளவுக்கு வந்துட்டேன். நான் ஏன் ரேகாவை பார்க்கணும்? நான் ரேகாவை பார்த்த உடனே அவளுக்கு ராஜா மாதிரி.
1: ராஜா மாதிரி? ராஜா மாதிரி?
0: ஐயோ, நம்ம கூட படிச்ச ராஜா டிராவல்ஸ்ல எம்டியா இருக்கான்ல. சே, இவ்வளவு நேரம் இந்த ஐடியா நமக்கு தோணலையே. சார், இதுதான் கந்தன் டிராவல்ஸுங்களா?
2: பார்த்தா தெரியல.
0: இங்கே மெக்கானிக் ஷெட் இருக்குதா?
2: பார்த்தா தெரியலையா?
0: ஓனர் யாருங்க?
2: ஏன், என்ன பார்த்தா ஓனரா தெரியலையா?
0: இங்க ராஜான்னு.
2: ஆமா, இருக்கான். டீ வாங்கிட்டு வர போயிருக்கான். டீயா? டீனா ஏன் இப்படி கத்த? டீயே குடிச்சே இல்லையா?
0: இவனும் புழுகி இருக்கிறான். வரட்டும் பார்ட்டி.
2: அண்ணேட்டி.
0: ராஜா, எம்டி நிட்டு டீயோட வர்ற.
3: அண்ணே, நான் இவர் கூட கொஞ்சம் பேசணும். ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன்.
0: நீ போய் சொல்லிட்டே. நானும் போய் தான் சொன்னேன். நான் இப்ப கல்யாண தரகரா இருக்கேன். ஓடாத கார ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதும். என்ன ஒண்ணு, இந்த தொழில டிரெஸ் அழுக்காவாது. ராஜா, நீ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த வேலையில சேர்ந்திருப்பேன்னு எனக்கு தெரியுது.
3: ரொம்ப தேங்க்ஸ் ராசிவா. எங்க நான் மெக்கானிக்னு தெரிஞ்ச உடனே நீயும் கீதா மாதிரி பேச வந்ததை பேசாம போயிடுவேன் நினைச்சேன்.
0: நானும் பேச வந்தது வேற விஷயம்தான். அது சரி, கீதா எப்படி இருக்கு?
3: கீதாவுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நான் எம்டியா இருப்பேன் நினைச்சு என்ன பார்க்க வந்தா. நான் மெக்கானிக்கா இருக்கிறத பார்த்ததும் சொல்ல வந்த சொல்லாம போயிட்டா. சிவா, எனக்கு ஹெல்ப் பண்றியா? கீதாவுக்கு என்ன பிரச்சனை கேட்டு வந்து என்கிட்ட சொல்றியா பிளீஸ்?
0: கேட்டுட்டு வர்றது என்ன பிரச்சனை, தீர்த்துட்டு வந்துடுறேன். கீதா, நீ பயப்படாம ஆபீஸுக்கு போ. அந்த பையலை நான் பாத்துக்கிறேன். கிளாஸ்ல வாஜார் கேள்வி கேட்டாலே கை காலாம் நடுங்குற இந்த பலசாலியால என்ன செய்ய முடியும்னு பாக்குறியா? அப்புறம் இந்த பலம் கூட இப்ப இல்ல, அதை ஒத்துக்கிறேன். ஆனா காசு கொடுத்தா மாப்பிள்ள கிடைக்கிற மாதிரி காசு கொடுத்தா ரவுடியும் கிடைப்பான்னு எனக்கு தெரியும். அந்த பையலை நான் பிச்சிடுறேன்.
1: ஆமா சாகர், உன்னை வெளியில
4: ரவுடின்னு சொல்லுவாங்க. நான் ரவுடின்றதுனாலதான் நீ என்னை பார்க்க வந்த. நாம ரெண்டு பேரும் சந்திக்க முடிஞ்சது. சரி, கீதாவுக்கு என்ன பிரச்சனை?
0: நம்ம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டோம்டா. நான் எந்த நேரத்துல நவம்பர் மாசம் சந்திப்போம்னு சொன்னோ, அந்த நவம்பர் மாசம் சந்திச்சு ஒருத்தரை ஒருத்தர் ஏப்ரல் ஃபுல் பண்ணிக்கிட்டோம். ராஜா மெக்கானிக் ஆயிட்டான், நான் தரகர் ஆயிட்டேன். ரேகாவுக்கு மாப்பிள்ள கிடைக்கல. கீதா குடும்பத்துக்காக வேலைக்கு போயிட்டா. பாவி, நீ ரவுடி ஆயிட்டடா.
4: சாந்தி,
0: அவ மட்டும்தான் பாக்கி. அவளையும் போய் பாக்குறேன். அவ என்ன போய் சொல்லிருக்காளோ?
4: என்னது புரியல? RASCL, ராஸ்கல்.
5: சாமி,
4: அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன். நீ கத்துனா எந்த சாமிக்கு கேட்காது, உன் குல தெய்வத்துக்கு கூட கேட்காதுன்னு கீதா கிட்ட சொன்னியாம. என்ன தைரியம் இருந்தா சொல்லிருப்ப. கீதாவோட குல தெய்வம் நான் தாடா. இது போதுமா?
5: போதும் போதும். நல்ல வேலை கீதாட்ட வேற எதுவும் பேசல.
4: இந்த அவனுக்கு பாஸ்போர்ட். நாளைக்கு நைட்டே நீ துபாயில இருக்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற. அப்படி நீ ஊரை விட்டு போலன்னா இந்த உலகத்தை விட்டு உடனே அனுப்பிச்சிடுவேன்.
5: துபாய் ஓடி போயிடுறேன். என்ன கொண்டுடாத.
6: அம்மா, எம்டி கூப்பிடுறாரு. ஐ எம் வெரி சாரி கீதா, உன்னை வேலையிலிருந்து நான் டிஸ்மிஸ் பண்றேன். என்ன எதுவும் கேட்காத. ஐ எம் வெரி சாரி. மேலிடத்துல இருந்து ரொம்ப பிரஷர். நான் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். ஹியர் இஸ் யுவர் ஆர்டர்.
7: ஓகே சார், இந்த வேலை இல்லைன்னா நான் உன்னை செத்து போயிட மாட்டேன்.
8: அம்மா, நீங்க தானே கீதா? ராஜா சார் கூட்டு வர சொன்னாரு. நீ ஆபீஸ் வாசல்ல நில்லு, டிஸ்மிஸ் ஆர்டரோட வருவாங்க, அவங்கள கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. கீதா,
3: வா. கீதா, உண்மையிலேயே நான் எம்டி ஆயிட்டேன். இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். இப்போ அதை நீ பேசணும்னு நினைக்கிறேன்.
7: என்ன மன்னிச்சிருங்க ராஜா. அன்னைக்கு நீ என் பிரச்சனையை சொல்லாதது காரணம் நீங்களே சோகத்துல இருக்கிறப்போ.
3: இன்னைக்கு நான் சந்தோஷத்துல இருக்கிறேன். இப்ப நீ பேசலாம்.
7: எனக்கு வேலை.
3: எனக்கு தெரியும். நான் ஆசைப்பட்ட மாதிரி எம்டி ஆயிட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ வேலைக்கு போய் தான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும் இல்ல. உன்னையும் உன் குடும்பத்தையும்

0: பாத்துறேன். ஜாகிர, மந்திரவாதி கையில இருக்கிற மாய கண்ணாடி மாதிரி இன்னொன்னவோ செஞ்சு காட்டுறிய. கீதாவை வேலையை விட்டு தூக்குற, அந்த பையில துபாய்க்கு அனுப்புற, ராஜாவுக்கு வேலை வாங்கி தர, இதெல்லாம் எப்படி சாகர் உன்னால முடியுது?
1: அதான் எல்லாம் பேசிக்கிறாங்களே ப்ரௌடின்னு, அதனாலதான்.
0: சரி வா, ராஜாவும் கீதாவும் போய் பாத்துட்டு வந்துடலாம். இவ்வளவு கார் இருக்கு, அரை மணி நேரத்துல போயிட்டு வந்துடலாம்னு சொன்னேன்.
1: வேண்டாம் சிவா, உங்க பாதையில மாற்றம் ஏற்பட்டு உங்களால நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க முடிஞ்சது. அது என்னால முடியாது, ஏன்னா நான் என் பாதையில ரொம்ப தூரம் போயிட்டேன். என் தொழில போலீஸ் தேட தேடத்தான் ஒருத்தனுக்கு மரியாதை ஜாஸ்தி. உனக்குதான் தெரியுமே இப்ப எனக்கு ஏகப்பட்ட மரியாதை என்ன. சிவா, என்ன பத்தின உண்மை கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது.
0: சாகர, நீ ஏன் இதுல இருந்து மாறி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க கூடாது? நான் எப்படியாவது சாந்தியை தேடி.
1: சிவா, நீ என்ன சொல்ற?
0: சாந்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்காங்கிறேன்.
1: நடக்குமா?
0: நடத்தி வைக்கிறேன். ஊர்ல ஏதோ அவனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இதை நடத்தி வைக்க மாட்டேன்னா இப்பவே போறேன். சாகர், யாரு மாறினாலும் இந்த தரகர் தொழில நான் மாத்திக்கிறதா இல்ல. ஏன்னா உடஞ்சு போன நம்மள இது தாண்டா ஒண்ணு சேர்த்திருக்கு.
2: சிவா, எனக்கு பெங்களூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இங்க இருந்தா நான் என் வீட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கேன். பெங்களூருக்கு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல நிரந்தரமா தங்கிடலான்னு
0: இருக்கேன். கடைசியா உனக்காக ஒரு மாப்பிள வச்சிருக்கேன். சொல்லாம மனசுக்குள்ளே ஏன் வச்சிருந்தேன்னா, மாப்பிள்ள கொஞ்சம் கருப்பு.
2: மாப்பிள்ள செவப்பா இருக்கணும்னு நானா சொன்னேன்?
0: பார்க்க அவ்வளவு அழகா இருக்க மாட்டான்.
2: மனச புரிஞ்சுக்கிட்டு வாழறதுதான் உண்மையான அழகு.
0: பெரிய வசதி ஒண்ணும் இல்ல.
2: என்ன வச்சு மூணு வேளை சோறு போடுற அளவுக்கு வருமானம் வரும்னு நினைக்கிறேன்.
0: என் கவிதையும் ரசிக்க தெரியும், ஆனா தினம் தினம் வாழ்க்கையோட போராடுறப்போ இயற்கையும் கவிதையும் எங்கிருந்து ரசிக்கிறது?
2: அது எனக்கு தெரியும்.
0: இந்த கவர்ல போட்டோ இருக்கு, உடனே முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு அந்த கவரை பிரிச்சு பாரு, எனக்கு சொல்லி அனுப்பு, வந்துடுறேன்.
2: நாளை காலையில 8 மணிக்கு பெங்களூர் பஸ், வழி அனுப்ப வருவீங்களா?
0: பெங்களூர் போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அந்த கவரை நீ பிரிச்சு கூட பாக்கலையா? அப்படிப்பட்ட மாப்பிள்ள யாருன்னு கூட உனக்கு பார்க்க தோணலையா?
2: பாத்தி சிவா, எங்க அம்மாவும் அண்ணனும் பார்த்தாங்க. அவங்களுக்கு உங்களை மாப்பிள்ளைய எதுக்க இஷ்டம் இல்ல, அதான் பெட்டியோட புறப்பட்டு வந்துட்டேன். உங்க வீடு எங்கேன்னு தெரியல, நீங்க எப்படியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவீங்கன்னு தெரியும், அதான் இங்க வந்துட்டேன்.
1: எப்படி இருக்க உன் புது கவிதையில? எப்படி இருக்கு
2: புது கவிதையில? இலக்கணமும் சேர்ந்து மரபு கவிதையே ஆக போதே.
0: புரிஞ்சுதா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதை இன்டைரக்டா சொல்றாங்க.
1: அப்படியா இருக்கா?
2: ஆமா சேகர், தெய்வமா பார்த்து
0: வேற புருஷன் அனுப்பாததுனால என்ன அனுப்பிச்சிருக்கு.
1: எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
0: சேகர, ராஜாவும் கீதாவும் கூட கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ இப்படி எல்லாம் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதுவும் நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு பார்ட்டி தரப்போறங்கிறத கேட்டா இன்னும் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவு சொன்னேன், தேகர் லேபர் வெல்ஃபேர் ஆபீஸ்ல பிஸின்னு. ரேகா தான் நான் வந்து கூப்பிட்டா நிச்சயம் வருவாருன்னு உன்னை இன்வைட் பண்ண வந்தா.
2: ஆமா சேகர், நீங்க அவசியம் பார்ட்டிக்கு வரணும். பெட்டியோட புறப்பட்டு வந்துட்டேன். உங்க வீடு எங்கேன்னு தெரியல, நீங்க எப்படியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவீங்கன்னு தெரியும், அதான் இங்க வந்துட்டேன்.
1: எப்படி இருக்க உன் புது கவிதையில? எப்படி இருக்கு
2: புது கவிதையில? இலக்கணமும் சேர்ந்து மரபு கவிதையே ஆக போதே.
0: புரிஞ்சுதா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதை இன்டைரக்டா சொல்றாங்க.
1: அப்படியா இருக்கா?
2: ஆமா சேகர், தெய்வமா பார்த்து
0: வேற புருஷன் அனுப்பாததுனால என்ன அனுப்பிச்சிருக்கு.
1: எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
0: சேகர, ராஜாவும் கீதாவும் கூட கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ இப்படி எல்லாம் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதுவும் நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு பார்ட்டி தரப்போறங்கிறத கேட்டா இன்னும் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவு சொன்னேன், தேகர் லேபர் வெல்ஃபேர் ஆபீஸ்ல பிஸின்னு. ரேகா தான் நான் வந்து கூப்பிட்டா நிச்சயம் வருவாருன்னு உன்னை இன்வைட் பண்ண வந்தா.
2: ஆமா சேகர், நீங்க அவசியம் பார்ட்டிக்கு வரணும். பார்ட்டிக்கு எல்லாருமே வராங்க.
0: சாந்தியும் சேர்த்து எல்லாரும் வராங்க. இன்னைக்குள்ள சாந்திய பார்த்து எப்படியாவது பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட மாட்டேன்.
1: நான் அவசியம் பார்ட்டிக்கு வரேன். கீதா,
3: நல்லா
1: இருக்கியா?
3: நல்லா இருக்கு.

0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
2: ஏன்பா என்னெல்லாம் சரிக்க மாட்டியா?
1: அதான் உங்க வீட்டுல விசாரிச்சிட்டேன், அவங்க நல்லா இருந்தா நீயும் நல்லா இருக்கேன்னு தானே அர்த்தம். என்ன ரெண்டு பேர் குறையறோம்? எப்பவுமே நம்ம ஆறு பேர் தானே. சிவா எங்கம்மா?
3: என்ன செய்யும்
4: ஒண்ணும்
3: போதைக்காக குடிக்கல, இதுல உண்மையே சொல்லணும்னா மனசுல சாக்கிக்கணும், மனசுல சாய்க்கிக்கணும்னா அதை மிதக்கணும், அதான் மிதக்கிற அளவுக்கு குடிச்சிட்டேன். தேக என்ன மன்னிச்சிடுறா, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு ஜெயிச்சிட்டேன், உன்கிட்ட மட்டும் தோத்துட்டேடா.
1: சிவா நீ என்ன சொல்ற?
3: தேகர் சாந்திக்கு ப்ளூ கலர் மட்டும் பிடிக்கல, அவளுக்கு கல்யாணமும் பிடிச்சிருந்திருக்கடா, சாந்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா.
1: சிவா முடிஞ்சு போய் உட்கார்றதுக்கு இது ஒண்ணு எனக்கு முகாடி இல்லடா. சரி நடக்க வேண்டியதை பாப்போம். உங்க கல்யாணத்தை நான் தான் நடத்த போறேன், எல்லா ஏற்பாட்டையும் நானே பாத்துக்கிறேன். வர்ற 26ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம். நீங்களாவது என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். சிவா நாம சாந்தியை மறந்துடக்கூடாது, அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு.
5: சாந்தி சௌக்கியமா?
6: எந்த சாந்தி? ஓ அவளா? அவளுக்கு என்ன பெரிய இடத்து செட்டப், வசதி கேட்கவா வேணும்?
5: நான் உங்க வைஃப கேட்டேன்.
6: வைஃபா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
7: என் வீட்டுக்காரர் பாத்தியா, நான் சொன்னது உண்மைதான். அந்த நைட்டுக்கு அவர் தானே என் வீட்டுக்காரரு. இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கியே, அப்படி ஆன உடனே நான் எவ்வளவு இடிஞ்சு போயிருப்பேன், எனக்கு வேற வழி தெரியல. சிவா
5: சாந்தி நீ ஏன் இப்படி ஆன? இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு தத்துவம் பேசலாம். இங்க வரல, எல்லா பொண்ணுங்களுக்குமா வசதியான பறந்து வாழ்க்கை அமைச்சு தராங்க. வாழ்க்கையில தடுக்க விழுந்தேன், ஆம்பளையா இருக்கிறதுனால கல்யாணம் தரகர் ஆயிட்டேன், நீ பொண்ணா இருக்கிறதுனால இப்படி ஆயிட்டேன். சாந்தி இப்ப சொல்லுமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரட்டுமா?
7: ஐயோ
5: ஏன் சாந்தி சிரிக்கிற?
7: என்ன தொடறதுக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைகளும் பேசுற டயலாக் இது, அது நினைச்சுதான் சிரிப்பு வந்துச்சு.
5: சாந்தி நான் சீரியஸா பேசுறேன், சேகர நான் பார்த்தேன்.
7: வேண்டாம் சிவா வேண்டாம், அந்த பேரை சொல்லி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத. சிவா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், என்னை பத்தி எந்த உண்மையும் சேகருக்கு தெரியக்கூடாது. சத்தியம் செய் சிவா, எனக்கு இந்த சத்தியத்தை செஞ்சு கொடுத்து என் மனசுக்கு அமைதியை தந்த மொதல் ஆம்பளையா நீயாவது இரு சிவா, பிளீஸ்.
5: சாந்தி அந்த கார்ல சேகர் இருக்கான், நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன்.

0: கான்சென்ட்ரேட் பண்ணு. ப்ளூ கலர் சாரியில வந்திருக்க, உன் புருஷனுக்கும் ப்ளூனா ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா, அவருக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதான் இன்னைக்கு நான் ப்ளூ கலர் சாரியில வந்திருக்கேன்.
0: உன் விருப்பப்படியே வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அதுக்காக நான் சந்தோஷம்தான் படுறேன்.
1: நான் நல்லா இருக்கேன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் இங்க வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போ. வந்த நான் வரேன்.
0: சாந்தி, ஏன் எனக்கு கல்யாண பத்திரிக்கை தரல? காலேஜ்ல ஒன்னா படிச்ச சொந்தத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்துல வந்து ஏதாவது தகராறு பண்ணிடுவேன்னு பயமா?
1: இல்ல சேகர், திடீர்னு எங்க வீட்டுல முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு நாள் நைட்ல எடுத்த முடிவு, அதை என்னால மீற முடியல. அந்த முடிவை நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா அதை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களை நினைச்சிட்டு அப்புறம் மறந்துட்டேன். சேகர், நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? எனக்கு உரிமை இருக்குல்ல?
0: என்னைக்கு இருக்கு?
1: நீங்க ஏன் ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்க கூடாது?
0: எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும் தான் ஆசை. ஆனா எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை அமையறதில்லை.

0: உண்மைதா.
1: சரி, வர 26ஆம் தேதி நம்ம ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம். உன் புருஷனோட நீ கல்யாணத்துக்கு வரணும். அவரை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுன்னு பாக்குறியா? கிளாஸ் மட்டும் சொன்னா போதும்.
0: அது என்னால முடியாது சேகர், உங்களை தயவு செஞ்சு கேட்கிறேன். என்னை பத்தி என்ன நினைப்பு உங்களுக்கு வேண்டாம்.
2: ஹலோ, சர்மா இருக்காரா?
3: யாரு? தெய்வமா?
2: சர்மா கிட்ட போன போடுறா.
3: சர்மா? ஓ, சேகரா? ஒரு நிமிஷம். தெய்வமே, சேகர் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு.
4: ஹலோ சேகர்.
1: குறுக்க பேசாத. யாருக்காக நான் இப்படி மாறினோ, அவங்க எல்லாருமே எனக்காக இல்லைன்னு ஆயிட்டாங்க. இனிமேலும் இந்த அசிங்கமான வாழ்க்கை வாழ நான் தயாரல. செஞ்ச தப்புக்கும் பாவத்துக்கும் பிராயச்சித்தமா நடந்த உண்மையெல்லாம் போலீஸ்ல சொல்லிட்டேன். நானே சரணடைஞ்சிடலான் இருக்கேன். காலையில என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம். வெளியில இருந்து நான் நடத்த போற முதல் நல்ல காரியம் இதுதான், கடைசி நல்ல காரியம் இதுதான். சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வரேன். நீ கொடுத்த சொத்து வசதி எல்லாத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டு கல்யாண மண்டபத்துக்கு போறேன். அங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போற.
5: சேகர் தான் எனக்கு எல்லாமேங்கிறது போலீஸ்க்கு நல்லா தெரியும். அவன் இங்க செத்தான்னா நம்மளை கைது பண்றது போலீஸ்க்கு ரொம்ப சுலபமா போயிடும்.

0: முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க சொன்னவா இன்னும் வரலையா? நல்ல நேரம் போயிட போறது.
1: எங்களுக்கு நல்ல நேரம் வந்தது காரணமே சேகர் தான். சேகர் வந்தா தான் கல்யாணம். அது வரைக்கும் ஏதாவது எக்ஸ்ட்ரா மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம்.
2: சிவா, சேகர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
3: என்னடா ஆச்சு? முதல்ல நடக்க வேண்டியதான். உங்களோட எங்க கல்யாணம் நடக்க போகுது?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது எஸ்கே பிலிம் சாரின் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒலிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் ராம்கி, நாசர், வி கே ராமசாமி, கே கே சவுந்தர், நிரோஷா, காந்திமதி, எஸ் என் பார்வதி, தாரா, சபிதா ஆனந்த் மற்றும் பலர். இசை எஸ் ஏ ராஜ்குமார். திரைக்கதை வசனம் இயக்கம் ராபர்ட் ராஜசேகர்.
1: வேதங்கள் பேசும் வானங்கள் கூட தூரங்களாகும்.
0: தொழில்நுட்ப உதவி ஆர் அன்புமலர், வி சண்முகம். இதில் நடித்தவர்கள் ராம்கி, நாசர், வி கே ராமசாமி, கே கே சவுந்தர், நிரோஷா, காந்திமதி, எஸ் என் பார்வதி, தாரா, சபிதா ஆனந்த் மற்றும் பலர். இசை எஸ் ஏ ராஜ்குமார். திரைக்கதை வசனம் இயக்கம் ராபர்ட் ராஜசேகர்.
1: வேதங்கள் பேசும் வானங்கள் கூட தூரங்களாகும்.
0: தொழில்நுட்ப உதவி ஆர் அன்புமலர், வி சண்முகம். வானொலி வடிவம் நாக்கி. அமைப்பு கலையன்பன்.

0: ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்திய ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 4:02. காட்சி வீதியில் கவிதை உலாவர, கற்பனை தேரினில் கனவுகள் வலம் வர, இசையோடுவோர் இனிய பயணம். இது திரைகானம் நிகழ்ச்சி. நேர்களே, திரைகானம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கக்கூடிய பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைலாஷ்கர், ஜெஸி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்னா ராவ் இணைந்து பாடிய பாடல். நாமத்துக்குமார் எழுதியது. ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் வருகிறது நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல். இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சிப் பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல்

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தலைநகரம் திரைப்படத்திலிருந்து. தேவன் மற்றும் மஞ்சரி இணைந்து பாடிய பாடல் நாமுத்துக்குமார் எழுதியது, டி இமான் இசையில் ஒலிக்கிறது. கேட்போம், இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

மஞ்சரி இணைந்து பாடிய பாடல் நா முத்துக்குமார் எழுதியது. டி இமான் இசையில் ஒலிக்கிறது. கேட்போம், இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

சுந்தர் சி பாபு இசையில் ஒலிக்கிறது. கானா உலகநாதன் எழுதி அவரே பாடிய பாடல் அது. கேட்போம், இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருங்கள்.

திரைக்கானத்தில் தொடரும் பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் என்கிற திரைப்படத்திலிருந்து வருது அந்த பாட்டு. இசையமைத்து பாடியிருக்காங்க பவதாரிணி. இந்த பாடல் மகாகவி பாரதியாரோடது. அந்த பாடலை இவங்க பயன்படுத்தி இசையமைத்து பாடியிருக்காங்க. அந்த அழகான பாடல் வருகிறது. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் எப்பொழுது

திரைக்கானத்தில் தொடரும் பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் என்கிற திரைப்படத்திலிருந்து வருது அந்த பாட்டு. இசையமைத்து பாடியிருக்காங்க பவதாரிணி. இந்த பாடல் மகாகவி பாரதியாரோடது. அந்த பாடலை இவங்க பயன்படுத்தி இசையமைத்து பாடியிருக்காங்க. அந்த அழகான பாடல் வருகிறது. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் எப்பொழுதும் இனிமையான கொண்டாட்டம்.

நேரம் 4:23 25 நொடி. திரைகாணம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து முகமது சலமத் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடியது. வாலி எழுதிய அந்த பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா.

0: மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்.
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: நேரம் 4:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை காணும்.
0: குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: நேரம் 4:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை காணும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. திரை காணும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரொம்பவே இனிமையான பாடல், உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து. சங்கர் மகாதேவன் பாடிய பாடல், நா முத்துக்குமார் எழுதியது, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை.

சங்கர் மகாதேவன் குரலில் ரொம்பவே அழகான பாடல் கேட்டோம். அந்த பாடலை தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல், வாலி எழுதிய பாடல். நேரம் பார்த்திங்கன்னா 4:35 இருக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒரு அருமையான பாடல் கேட்டோம். திரைகாணம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதே மாதிரியான இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் பார்த்திங்கன்னா 4:41:30. இந்த நேரத்தில் திரைகாணம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காதலில் விழுந்தேன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீசரண், மேகா இக்குழுவினரோடு பாடிய பாடல். பி வி பிரசாத் எழுதிய பாடல் அது. விஜய் ஆண்டனி இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 4:46:50. நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடல் கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து வருது. ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல். சிற்பி இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: திரைக்கானத்தில் தொடரும் பாடல் சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ஸ்வர்ணலதா மற்றும் மாலையம்மா இணைந்து பாடிய பாடல். யுகபாரதி எழுதியது, வித்யாசாகர் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இதுவே உத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 4:52.
1: அப்படியாக என்ன வந்த பேரழக செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவம்.

திரைகானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். திரைகானம் நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கக்கூடிய பாடல் கிரீடம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க சோனு நிகாம் மற்றும் ஸ்வேதா. நாமத்துக்குமார் எழுதிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஒழிக்கிறது. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அஞ்ச தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் சென்ற நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இட டான்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் சரியாக 5:10 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் வந்து அழகழகான திரை இசை பாடல்கள் உங்களுக்காக திரைகாணம் பகுதியில் இசைக்க காத்துட்ருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்டு மகிழலாம். மாற்றான் திரைப்படத்திலிருந்து ரெட்டை கதிரே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ நம்ம வீட்டில் சின்ன சின்ன பசங்கள் யாராவது இருந்தாங்களா அவங்கள நினச்சிட்டு இந்த பாடல்களை கேட்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க செய்யக்கூடிய குறும்புத்தனங்கள் எல்லாத்தையுமே நினச்சிட்டு இந்த பாடலை கேட்கலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் யாராவது இருந்தாங்கன்னா சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த சேட்டைகள் எல்லாத்தையுமே இந்த பாடல்களை நினைச்சிட்டு கேட்கலாம். கே ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கிரிஷ் மற்றும் எம் கே பாலாஜி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேளுங்கள். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ நம்ம வீட்டில் சின்ன சின்ன பசங்கள் யாராவது இருந்தாங்களா அவங்கள நினச்சிட்டு இந்த பாடல்களை கேட்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க செய்யக்கூடிய குறும்புத்தனங்கள் எல்லாத்தையுமே நினச்சிட்டு இந்த பாடலை கேட்கலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் யாராவது இருந்தாங்கன்னா சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த சேட்டைகள் எல்லாத்தையுமே இந்த பாடல்களை நினச்சிட்டு கேட்கலாம். கே ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கிரிஷ் மற்றும் எம் கே பாலாஜி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேளுங்கள். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் உங்களுக்காக வளம் வந்துட்டு இருக்கு. இந்த அழகான மாலை வேலையே இந்த அழகான பாடல்கள் இன்னும் கொஞ்சம் அழகு கூட்டி அலங்கரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வலிமை திரைப்படத்திலிருந்து நாங்க வேற மாதிரி அப்படின்ற பாடல் தான். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: ஐந்து மணி 30 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அழகழகான திரை இசை பாடல்கள் உங்களுக்காக திரைக்காணம் பகுதியில் இசைந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நீங்கள் கேட்கலாம். தர்பார் திரைப்படத்திலிருந்து சும்மா கிழி அப்படின்ற பாடல். ஸோ இந்த மாலை வேளையில் அப்படியே ஒரு அழகாக தேநீர் குடிச்சிட்டு ஒரு துள்ளல் இசை பாடல் கேட்கும் பொழுது உண்மையிலே மனது கிதமாக தான் இருக்கும். அந்த பாடலை கேட்டு மகிழலாம். அனிருத் ரவிச்சந்திர அவர்களுடைய இசையில் விவேக் அவர்கள் வரிகள் எழுத எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திர அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 5:39 ஆகிட்டுருக்கு. நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினுடைய திரைக்கானம் பகுதியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சே காத்துட்ருக்கு. ஒரு பாதி கதவு நீ அடி, மறுபாதி கதவு நான் அடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காகவே இசையை காத்துட்ருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில்

0: Therapy brings people with similar illnesses together in a supportive environment and can assist the participant to learn how others cope in similar situations. In many cases, significant improvement can be made in 10 to 15 sessions. For patients with severe major depression who have not responded to other treatments, electroconvulsive therapy is a medical treatment that has been most commonly reserved. It involves a brief electrical stimulation of the brain while the patient is under anesthesia. ECT has been used since the 1940s, and it has many years of research which has led to major improvements and the recognition of its effectiveness as a mainstream rather than a last resort of treatment. If you are able to identify depression in the early stages, you may be able to self-help and cope with it. Several things that you can do to help reduce the symptoms of depression are regular exercises, which help create a positive feeling and improve mood, getting enough quality sleep regularly, eating a healthy diet, and avoiding alcohol can help reduce the symptoms. Mental health is important and therefore must check on our loved ones from time to time. I hope this information today has given you insights and hope. Thank you for tuning into Spice, the voice of hope, with me, your RJ Chetan. Bye for now. You've been listening to Spice, the voice of hope, a program produced and sponsored by Adventist Media Center. You can call or message us at 0951522703. I repeat, 0951522703, or you can write to us at feedbackamc1@gmail.com. That's feedbackamc1@gmail.com. Voice of hope, spice up your life with voice of hope, spice up your life with voice of hope. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பைஸ் விளம்பரம். A program produced and sponsored by Adventist Media Center. You can call or message us at 0951522703. I repeat, 0951522703, or you can write to us at feedbackamc1@gmail.com. That's feedbackamc1@gmail.com. Voice of hope, spice up your life with voice of hope, spice up your life with voice of. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட. மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுருக்கீங்க. நேரம் சரி 5:54 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் திரைகானம் கேட்டுட்டு இருந்தோம். திரைகானம் பகுதியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஜெயம் திரைப்படத்திலிருந்து கவிதையே தெரியுமா அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப்புறோம். பட்நாயக் அவர்களினுடைய இசையில் ஹரிணி, மாணிக்க விநாயகம் மற்றும் பட்நாயக் அவர்கள் பாடிய பாடல் அறிவுமதி அவர்களுடைய வரிகளில் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 6 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: நேரம் 6:06:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கண்ணதாசன் எழுதியது, கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கிறது.

நேர்களே, இந்த அழகான மாலை பொழுதில் அகிலத்தை ஆளும் பரம்பொருளின் அருள் நாடி கொண்டிருக்கிறோம். பக்தி மாலையாய் பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் பாடியது, கண்ணதாசன் எழுதிய பாடல். ஜி தேவராஜன் இசையில் கேட்போம்.

நேர்களே, இனிமையான இதமான இறைநெறி பாடல்களின் தொகுப்பினை பாமாலையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. உன்னிகிருஷ்ணன் மற்றும் செந்தில்தாஸ் இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதிய அந்த பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் சரணம் ஐயப்பா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். தசரதன் எழுதிய அந்த பாடலுக்கு இசை சந்திரபோஸ்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 நிமிடத்திற்கான மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண்பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதல்

0: இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள் பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது.
0: மாணவர்கள் பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரிக்கடல் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மே 5ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6, 7, 8ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள கொளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட லக்கம்பட்டி, சின்னத்தண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், தார்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை

0: விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூவன், மொந்தம், கதலி, செவ்வாழை ரகத்தைச் சேர்ந்த வாழைகள் உள்ளன. இந்த நிலையில் குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000 மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள 16 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12 முதல் ஜூலை 5 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அஞ்சோயின் கிபாடோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீவன், தென்னாப்பிரிக்காவின் மார்க் வேன் இணையை வென்றது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 சிறுவன் இஷாங் சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5 வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. நேர்கள் இனி கேட்கலாம் என் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். பஞ்ச அருணாச்சலம் எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 6:45:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் வசந்தி திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் சித்ரா.

நேரம் 6:45:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் வசந்தி திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் மற்றும் S.சித்ரா இணைந்து பாடிய பாடல் சந்திரபோஸ் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேரம் 6:50 நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம் வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் விதி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது. வாலி எழுதிய அந்த பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ்.

என் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் விருப்பம் நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. நேர்களினி கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி
2: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி. வானொலி பிரியர்களின் என்ன அலைகள்.
3: வணக்கம். என் பேரு ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 32 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். கடந்த 45 வருஷமா எனக்கு அகில இந்திய வானொலியோட தொடர்பு உண்டு. நான் பள்ளியில் படிக்கும் போதும் சரி, கல்லூரியில் படித்த போதும் சரி, நிறைய இந்த ஸ்டேஜ் பிளேஸ் மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கேன். 1978 முதன் முதலில் நான் வானொலி நாடகத்தில் நடித்தேன். அந்த நாடகத்தின் பெயர் சட்டை. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 12 மணிக்கு ஒரு 15 நிமிட நாடகத்தில் தான் முதன் முதலாக நான் நடித்தேன். கடந்த 45 வருஷங்களாக சுமார் 200 மேற்பட்ட வானொலி நாடகங்களில் நடிச்சிருக்கேன். முக்கியமான பிரபலமான நாடகங்கள் அப்படின்னு சொன்னால், கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் எனும் புதினத்தின் வானொலி வடிவம் 52 வாரங்கள் தொடர்ந்து மதுரை வானொலியில் ஒலிபரப்பானது. எல்லா வானொலி நிலையங்களும் அதை அஞ்சல் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நாகநந்தி அப்படிங்கிற புத்த பிக்ஷு கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன். புத்த பிக்ஷு அப்படின்னா ரொம்ப அமைதியாக பேசுவார் இல்லையா. இந்த நாகநந்தி கதாபாத்திரம் எப்படின்னா, சிறிது சிறிதாக அவர் ஒரு வில்லனாக மாறுவார். சிவகாமியை ஒருதலை பட்சமாக காதலிப்பார். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா, 50 காப்பியங்களில் சீவக சிந்தாமணியின் வானொலி வடிவத்தில் நான் சீவகனாக நடித்தேன். சிலப்பதிகாரம் வானொலி வடிவத்தில் நான் கோவலனாக நடித்தேன். அப்புறம் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு, அதனுடைய வானொலி வடிவத்தில் நான் கதாநாயகனாக நடித்தேன். ஆகாஷ்வாணி விருது பெற்ற மதுரை வானொலியின் மூத்த அறிவிப்பாளர் திரு பூர்ணகுமார் அவர்கள் எழுதி தயாரித்த செப்டம்பர் 17 அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் கதாநாயகனாக நடித்தேன். சென்ற வருடத்தில் அகில பாரத நாடகமான வீர சாவர்கர் கதாபாத்திரம் ஏற்று நடித்தேன். இப்படி நான் வந்து சொல்லிக்கொண்டேன்.

போகலாம். மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி ஒலிபரப்பு எனும் கல்வி நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக சுமார் ஒரு 16 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். அதாவது ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம், வரலாறு, பொருளியல், இதழியல், வணிகவியல் துறை மாணவர்களுக்கு வானொலி வழியாக பாடங்கள் நடத்தப்பட்டன. அது வந்து பார்த்தீங்கன்னா 10:30 வரை

0: என் வெற்றிக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். ஆனால் இவர்கள் இப்போது உயிரற்ற உடல்கள். இந்த போர்க்களம் ரத்தம் குடித்து சிவந்து கிடக்கிறது. இங்கே மனித உறுப்புகள் சிதறந்து கிடக்கிறதே. இதுதானா வெற்றி? இந்த போரால் எத்தனை மனைவிகள் விதவைகளானார்கள், எத்தனை குழந்தைகள் தங்களுடைய தந்தையரை இழந்தனர். இதுதான் வெற்றியா? இதுதான் வெற்றியா? இல்லை இல்லை, இது தோல்வி, இது தோல்வி. நான் மன்னன் அல்ல. இதோ இறந்த உடல்களை தின்னவரும் பிணம் திண்ணி கழுகுகள். இவற்றுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நானும் ஒரு பிணம் திண்ணி கழுகாகி விட்டேனே. ஐயோ, இனி ஒரு காலம் என் கையில் வாள் இருக்கப் போவதில்லை. என் இதயத்தில் கருணை மட்டுமே இருக்கும். இனி நான் வெல்ல வேண்டியது மற்ற அரசுகளை அல்ல, மனித இதயங்களை. அஹிம்சைதான் என் வழி, அமைதிதான் என் ஆட்சி, பௌத்தம்தான் என் சத்தியம். இந்த ரத்தத்தின் மீது நான் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவேன். அது கருணையால் நிரம்பியது. அது கருணையால் நிரம்பிய உலகம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. இப்படித்தான் என்னுடைய முன்னுரை இருக்கும். இப்படி ஒரு நாடகமாக அதை காட்சிப்படுத்திவிட்டு, இப்போது இளங்கலை முதலாம் ஆண்டு வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய வரலாறு என்னும் பாடத்தில் அசோகர் என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறார் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அப்படின்னா ஒரு பேரை வந்து நான் அறிவிப்பாக சொல்வேன். இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வகையான முன்னுரை, அது நாடக வசனமாக இருக்கும், இல்லாடி கவிதையாக இருக்கும், இல்லாடி கதையாக இருக்கும், இல்லாடி நகைச்சுவை துணுக்காக இருக்கும், அல்லது வந்து விஐபிக்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சரை இருக்கும். இப்படி ஒரு நாடகமாக அதை காட்சிப்படுத்திவிட்டு, இப்போது இளங்கலை முதலாம் ஆண்டு வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய வரலாறு என்னும் பாடத்தில் அசோகர் என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறார் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அப்படின்னா ஒரு பேரை வந்து நான் அறிவிப்பாக சொல்வேன். இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வகையான முன்னுரை, அது நாடக வசனமாக இருக்கும், இல்லாடி கவிதையாக இருக்கும், இல்லாடி கதையாக இருக்கும், இல்லாடி நகைச்சுவை துணுக்காக இருக்கும், அல்லது வந்து விஐபிக்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா என்னுடைய முன்னுரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம்தான் இருக்கும். 3 நிமிஷம்தான் அதை முன்னுரை நான் பண்ணணும். ஆனால் அதுக்கு 3 மணி நேரம் யோசித்து எழுதி நான் வாசிப்பேன். வானொலியோட குறிக்கோள் அப்படின்னு சொன்னால் டு இன்ஸ்ட்ரக்ட், டு எஜுகேட், டு என்டர்டைன். அதாவது அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற 3 பணிகளையும் அன்றிலிருந்து இன்று வரை தவறாமல் செய்து வருகிறது அகில இந்திய வானொலி. வானொலி என்பது நேயர்களின் உண்மையான தோழனை போல நேயர்களின் தனிமையை போக்குகிறது, அவர்களுக்கு ஆறுதல் தருகிறது, அறிவுரை சொல்கிறது, அறிவிக்கிறது, கற்பிக்கிறது, மகிழ்விக்கிறது. வாழ்க வானொலி, வளர்க அதன் தொண்டு.
1: நான் ராஜேஷ், அமெரிக்கன் கல்லூரியில் விலங்கியல் துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வோடு கலந்திருக்கும் ஒரு உன்னத ஊடகமாக திகழ்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் மதுரை வானொலி நிலையமும் சேர்ந்து பணியாற்றிய தருணங்கள் பல. அதில் முக்கியமாக 2 தொடர்கள், அதாவது பாமர மக்களுக்கு கொண்டு போகத்தக்க வகையில் சூடேறும் பூமி மற்றும் இனியாவும் நுண்ணறிவே என்று 2 52-வார தொடர்களாக வானொலி நிலையத்தோடு இணைந்து பணியாற்றியது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த தொடர்கள் மூலம் ஒரு சாமானிய மனிதனும் சிக்கலான அறிவியல் உண்மைகளை தாய்மொழியில் அதே நேரத்தில் கதை வடிவில் வழங்கிய வானொலியின் சேவை ஈடு இணையற்றது. இணையம் சென்றடையாத குக்கிராமங்களிலும் வயல்வெளிகளிலும் மற்றும் உலகெங்கிலும் இந்த அறிவியல் தகவல்களை கொண்டு சேர்த்த வானொலிக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். இந்த தொடர்

0: பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, புவி வெப்பமடைதல் மற்றும் அதனால் ஏற்படும் பருவநிலை மாற்றங்கள் குறித்து பொதுமக்களிடையே, குறிப்பாக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தொடரின் முதன்மை நோக்கம். சிக்கலான அறிவியல் தரவுகளை எளிய கதைகள் மற்றும் உரையாடல்கள் மூலம் மக்கள் முன் வைத்ததே இதன் சிறப்பு. இந்த தொடரை பேராசிரியர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் இதற்கான ஸ்கிரிப்டுகளை எழுதினர். மதுரை வானொலி நிலையம் இதனை நேர்த்தியாக தயாரித்து ஒளிபரப்பியது. பசுமையில்ல விளைவு, கடல் மட்டம் உயர்வு, வேளாண்மை பாதிப்பு, இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது, இதை பற்றிய ஒரு தகவல் தான் இந்த சூடேரி பூமியில் வந்து நடந்தது. இதை வந்து எளிய தமிழில் மக்களுக்கு, பாமர மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் அறிவியலை கொண்டு சேர்க்கும் வகையில் மதுரை வானொலி நிலையம் சிறப்பாக பணியாற்றியது. இந்த சூடேரி பூமி அடுத்ததாக இனி ஆவும் நுண்ணறிவே என்ற தொடர் வந்து பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பற்றி நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலும் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு இல்லாத விஷயங்களே கிடையாது. அதனை முதன்மையாக 2021 இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் மூலம் அறிவியல் தகவல்களை வெறும் தகவல்களாக மட்டும் இல்லாமல் நாடகங்கள், நேர்காணல்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் வழியாக அறிவியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. வானொலி என்பது ஒரு வழி தொடரும் மட்டுமல்ல, இந்த தொடருக்கின் இடையில அந்த ஒவ்வொரு வாரத்தின் முடிவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். நிறைய பதில் அனுப்பினார்கள். சரியாக பதிலளிக்கும் நேயர்களுக்கு சான்றிதழ்களும் அறிவியல் புஸ்தகங்களும் வழங்கப்பட்டன. இது மாணவர்களின் அறிவை, அறிவியல் ஆர்வத்தை இது வந்து அதிக அளவு தூண்டியது. அறிவியல் கலைச்சொற்களை தவிர்த்து மதுரையின் வட்டார வழக்கு மற்றும் எளிமையான உதாரணங்கள் மூலம் இதற்கு உண்டான ஸ்கிரிப்ட் வந்து எழுதப்பட்டது. அதே மாதிரி நம்ம மதுரையை சுற்றியுள்ள வைகை நதி பாதுகாப்பு, பருவநிலை, நீர் மேலாண்மை, அதே நேரத்தில் பொது சுகாதார விழிப்புணர்வு, இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் அறிவியல் விழிப்புணர்வை மக்களிடம் வளர்த்தது. மதுரை சுற்றியுள்ள தென் மாவட்டங்களில் அதிகளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது தான் ஒரு மிக பெரிய விஷயம். அதாவது பள்ளிக்கு வராத, கல்லூரிக்கு வராத மக்களுக்கு இந்த வானொலி மூலம் நிறைய செய்திகளை மக்களில் கொண்டு போய் சேர்த்தாங்க. காட்சி ஊடகங்கள் எல்லாவற்றையும் கண்ணெதிரே காட்டி நம் கற்பனையை முடக்குகின்றன. ஆனால் இந்த வானொலி வந்து ஒரு செய்தியை கூறும்போது நேயர்கள் தங்கள் மனதில் அதற்கான ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. இதுதான் வானொலிக்கும் நேயருக்கும் இடையிலான ஒரு ஆழமான பந்தம். வானொலி வந்து ஒலி அலைகளில் மலர்ந்த அறிவியல் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேட்போம், கற்போம், செயல்படுவோம் என்ற தாரக மந்திரத்தோடு கடந்த 90 ஆண்டுகளாக நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மனிதரின் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்த பெருமை வந்து இந்த வானொலிக்கே சாரும். வகுப்பறையில் இல்லாத இடங்களிலும் சிறந்த ஆசிரியராக இருந்து லட்சக்கணக்கான மாணவர்களின் அறிவியல் தாகத்தை வந்து இந்த வானொலி தீர்த்து வந்திருக்கு. நம்ம இதை ஒரு பாராட்டுகளாக வாழ்த்து செய்தியாக சொல்லணும் அப்படின்னா, காற்றின் அலைகளில் அறிவியலை தேனாக்கி தந்தவர்களே, 90 ஆண்டுகால உங்கள் பயணம் வெறும் ஒளி பயணம் அல்ல, அது ஒரு சமூக மாற்றத்தின் பயணம். அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு 90 வயது பூர்த்தியானதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் சேவை தொடரட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் காற்றின் மொழி, வானொலி பிரியர்களின் என்ன அலைகள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான் டான்.
1: டான் டான் டான் டான்.
3: சில நொடிகளில் தொடர்வது இரவு 7:15 நிமிடத்திற்கான தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரம் வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த மாதம் 9 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,981 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன.

0: சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை செய்துள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடக பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. 2வது கட்டத்தில் வயது, கல்வி தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 21 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெஹ்ரீக் இ தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர்காசி அணியை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச

0: மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். அந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் அது. ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒலித்தது. நேரம் 7:30. நேர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட சிதம்பரநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெயில் காலம் என்பது நமக்கு மட்டும்தானா, எல்லா உயிரினங்களுக்கும் தான். அதிக வெப்பநிலை காரணமா ஆடு மாடுகளை வெயில் நேரத்துல மேய்ச்சலுக்கு விட கூடாதும்பாங்க. பெரும்பாலும் கொட்டில்ல கட்டி வச்சு தீவனம் போடணும். காலை நேரம் மாலை நேரம் இந்த ரெண்டு வேளைகள்ல மட்டும் வெளியே மேய விடலாம். கூடுதலான வெப்பம் காரணமா பாம்புகள் குளிர்ந்த இடங்களை தேடும். நீண்ட நேரம் ஜன்னல்களை திறந்து வைக்க கூடாது. நாகப்பாம்பு மற்றும் சில பாம்பு இனங்கள் மிக உயர்ந்த உயரத்தையும் எட்டும். மாலை வேளைகளில் வீட்டின் முன் பின் கதவுகளை திறந்து வைப்பதை தவிர்க்கணும். இந்த ஊர்வன முற்றிலும் அமைதியாவே நடமாடுறதுனால அதன் ஓசை நமக்கு கேட்காமலேயே வீட்டிற்குள் நுழையலாம். குளிர்ச்சி தரும் மர நிழலின் கீழ் உட்காருவதற்கு முன்னால கிளைகள் மீது பாம்புகள் இருக்கான்னு பாத்துக்கணும். படுக்கைக்கு போறதுக்கு முன்னால கட்டிலை சுத்தி பரிசோதிச்சுக்கணும். போர்வை தலையணைக்குள் பாம்புகள் பதுங்கி இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். அடம்பான இடங்களை குளிர்ச்சியான இடங்களை எங்கன்னு தேடி வரும் இந்த ஊர்வன உயிரினம்.
3: சிதம்பரநாதன் சார்,
2: கிராமத்திலெல்லாம் மாலை நேரத்துல பாய் கட்டில் போட்டு தூங்கும் பழக்கம் உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பாம்பு மட்டுமல்ல, பூரான் தேள் நட்டுவாக்கிலி போன்ற விஷ ஜந்துக்களும் இரவில் நடமாடும். வீட்டை சுத்தி இருக்கும் புதர் செடிகளை அகற்றி சுத்தப்படுத்தணும். பாம்பு விரும்பி உண்ணும் எலிகள் புதர்களில் பதுங்கி இருக்கும். அதனால வீட்டை சுத்தி அடம்பு ஏற்படாதவாறு அகற்றிடணும். காத்தோட்டமா இருந்தா காத்துக்கு காத்தும் கிடைக்கும். நம்மை சிரமப்படுத்தக்கூடிய ஜந்துக்களும் புதர்களில் தங்காது. நாம் வாழும் இடத்தை மட்டும் சுத்தபத்தமா வச்சுக்கிட்டா போதுமா? நம்மூரில் இருக்கும் ஏரி குளங்கள் ஆறு கால்வாய் போன்றவற்றையும் தூர்வாரி சுத்தம் பண்ணணும். அதற்கு இந்த கோடை காலம் சரியான நேரம். மழையின் புலம்பல் பாருங்க. எனக்கான இடம் ஏரிகளும் குளங்களும். இன்று எதுவென்று தேடுகிறேன். தூர்வாராமல் துண்டு துண்டாக பிரித்து கொண்டு வெள்ளமாக வந்த என்னை வெளியே செல் என்கிறீர். ஏ மனிதனே, உன் ஆக்கிரமிப்பிற்கு அளவே இல்லையா? மனிதர்களே, நீங்கள் வர்ணனை கூட வாடகை வீடு பார்த்து செல்ல வைப்பீர்கள் போல. புரிந்துகொள், நான் இல்லை என்றால் நீ மனிதன் இல்லை. என்னிடத்தை கொடுங்கள், உங்கள் இடத்தை வளமாக்குகிறேன் அப்படின்னு மழையின் புலம்பல்.
3: சிதம்பரநாதன் சார்,
2: மழையின் புலம்பலை கேட்ட பிறகாவது நாம இப்போதைய காலத்துல ஏரி குளம் வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தம் பண்ணி வச்சா அடுத்த பருவமழை பெய்யும் போது மழை நீர் வீணாகாமல் தேங்கி நிற்கும். வீணா வழிந்தோடாது. தூர்வாரும் போது கிடைக்கும் வண்டல் அருமையான இயற்கை எரு. விவசாயிகள்கிட்ட கொடுத்தா அவங்க நிலத்துக்கு இயற்கை உரமா போட்டுடுவாங்க. ரசாயன உரம் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதன் மூலம் ரசாயன தேவையை குறைக்கிறோம், அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்துறோம், சூழல் மாசுபாட்டையும் தவிர்க்கிறோம். வெயில் காலமோ பருவ மழை பெய்யும் காலமோ குளிர்காலமோ ஏதாவது வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவற்றிலெல்லாம் நம்மை நாம இணைத்து கொண்டு நல்லதொரு சூழலை உருவாக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.

நேரம் 7:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்காணம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மிடில் கிளாஸ் மாதவன் திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடிய பாடல். வாலி எழுதியது, தினா இசையில் ஒலிக்கிறது.

நேரம் 7:50. திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய ஒரு பாடல், சொல்ல மறந்த கதை திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பவதாரணி இணைந்து பாடிய பாடல், இளையராஜா எழுதி இசையமைத்த அந்த பாடல் கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல அவனுக்கு. தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேலே. நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடி எல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான், ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதெல்லாம் யாருக்கு அதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா. இவன் ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது?
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காற்றலையின் நேரலையில் இதுவரை உங்களோடு ஆர்ஜி கனிமொழி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண் பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாயின. கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலான வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரசார் பாரதியின் புதிய தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை உருவாக்கியுள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் திரு ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1444 16 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் லெவல் கிராசிங்குகளுக்கு பதிலாக 7 சுரங்கப்பாதைகள், 3 மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் மும்பை அணி சற்று முன்வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்தப் பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன.

0: எப்போ நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்க எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு, அதை பத்திலாம்?
1: அதாவது எனக்கு வயசு 26. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து 23-24 இருக்கும்போது எங்க கூட வேலை வரத்துல அண்ணன் ஒருத்தர் ஆறுமுகம், அவர் வந்து பேசிக்கிருக்காரு ஒருத்தர்கிட்ட, டேய் 2000 உலக வழியை போறான்னு சொல்லி பேசிக்கிருக்காங்க. நான் கேட்டுட்டே இருக்கேன், 2000 உலக வழியை போறான்னு சொல்லிட்டு ஆமலாம் சொல்லிட்டு அதுக்கு மேலே கல்யாணம் முடிச்சவங்க கூட மண்டபுரம் மொக்க மண்டியா பக்கம் சொல்லிட்டாரு. ஐயோ அப்பா வந்து சொல்லிட்டு என்னென்ன சொல்றீங்க, ஆமலா வேலு 2000 உலகம் அழிஞ்சு போகும்டா, அதுக்கப்புறம் பிறக்க குழந்தைகள பெரிய மொக்க மொக்க மண்டையா பறக்க மாட்டாங்க. ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு இதுக்குள்ள கல்யாணம் முடிச்சுக்கணும் சொல்லிட்டு என் மாமா ஊருக்கு போறேன். மாமா ஊர் வந்து
0: உங்களுடைய திருமணத்துக்கே ஒரு நல்ல ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு.
1: ஆமா இல்லையா? அப்ப வந்து என் மாமா தாய் மாமா வந்து சிவகாசி பார்த்தா மீனமிட்டி என்ற ஊரு, நிறைய சிறுதேவி ஊரு, அந்த ஊர்ல இருக்காங்க. அப்ப அங்க போய் நான் வந்து ஒரு வேலையை ரெடி பண்ணிட்டு மச்சினை மூலயமா என் வீட்டுக்காரமுடைய அண்ணன் வீட்டுல தங்கிட்டு ஒரு வேலைக்கு போய் மைக்கம் மணிக்கு வேலைக்கு போனோம். அப்போ வந்து கல்யாணம் முடிக்கணும் பிள்ளை இருக்கும்போது எங்கள் மாமா வந்து வீட்டுக்கு போகிற வரதுன்னுட்டு அவருக்கு கட்டி கொடுக்க, எனக்கு கட்டி கொடுக்க ஆசை பிள்ளை நான் பிள்ளை அவருக்கு விருப்பப்படல.
0: யாரு?
1: என் மாமனார்.
0: ஓகே ஓகே.
1: அந்த பிள்ளை கட்டின எளிதாக கட்டணும்னு சொல்லிடுச்சு முதல்லே,
0: ஏற்கனவே காதல் இருந்தது.
1: ஆமா ஏற்கனவே வந்து வரும்போது நாங்கள் போக்குவரத்துல வரும்போது வரத்துல போறதுல
0: இப்படி பறைசை அடிச்சு காதல்ல
1: நல்ல பழக்கம்.
0: ஓகே ஓகே.
1: வந்து என்னை கட்டணும்னு ஆசை அந்த பிள்ளை. அப்போ வந்து இருக்கும்போது வந்து அப்போ
0: மாமனார்
1: எதிர்ப்பு, மாமனார் எதிர்ப்பு கஞ்சி கிடையாது, எங்க சித்தப்பா மகன் குடிக்கணும் ஆசைப்பட்டாரு.
0: சரி, இப்ப இவரே உங்க மாமனாரே இப்படி நினைச்சிருக்காருன்னா உங்க உறவுகள்லாம் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணாங்க?
1: மதிக்கலையே. அதுக்கப்புறம் வந்து அதான் பல வேலை 10 சைக்கிள் கடை வளர்த்திருக்கேன், சக்கரம்ல வளர்த்திருக்கேன், அட்டைக்கம்ல வளர்த்திருக்கேன், குசப்ல வளர்த்திருக்கேன், பிரிண்டிங் ஆஸ்பத்திரி வளர்த்திருக்கேன், லோடு மலாந்துருக்கேன், லோடு மலாந்துருக்கேன், அவ்வளவு வேலை பார்த்துருக்கேன் இத்தனை வருஷத்துக்குள்ளே வந்து.
0: அப்போ
1: வந்து 2004 வந்து வைதேகி காத்தன வந்த வந்த படம் புதுசு, அப்போ அந்த அடியை அப்பயே அடிச்சிட்டேன். அல்லக்கு மலராட்ட அபிநயங்கள் கூட எல்லாங்க புள்ளி வருகிறது, இந்த மாதிரி அடிச்சு போய்கிட்டு இருக்கு. போயிட்டு போது அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு.
0: 1003
1: மதிக்கலையே. அதுக்கப்புறம் வந்து அதான் பல வேலை 10 சைக்கிள் கடை வளர்த்துருக்கேன், சக்கரம்ல வளர்த்துருக்கேன், அட்டைக்கம்ல வளர்த்துருக்கேன், குசப்பில் வளர்த்துருக்கேன், பிரிண்டிங் ஆஸ்பத்திரி வளர்த்துருக்கேன், லோடு மலாந்துருக்கேன், பயங்கரப்ப லோடு மலாந்துருக்கேன், அது இவ்வளவு வேலை பார்த்துருக்கேன் இத்தனை வருஷத்துக்குள்ளே வந்து.
0: அப்போ வந்து 2004
1: வந்து வைதேகி காத்தன வந்த வந்த படம் புதுசு, அப்போ அந்த அடியை அப்பயே அடிச்சிட்டேன். அல்லக்கு மலராட்ட அபிநயங்கள் கூட எல்லாங்க புள்ளி வருகிறது, இந்த மாதிரி அடிச்சு போய்கிட்டு இருக்கு. போயிட்டு போது அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு.
0: 1995 திருமணம் எதிர்ப்பு மீறி எப்படி நீங்க திருமண வாழ்க்கைக்கு?
1: அப்படி அந்த பிள்ளை கட்டின எழுதி அவர் என்ன சொன்னாரு, போய் பொண்ணு கேட்டு போனேன், ஒய்யா அம்மா வர சொல்லி சொல்லுங்கல்ல, ஒய்யா வர சொல்லி சொல்லிட்டு நான் போய் என் ஐயாட்ட கேட்கறேன், ஊருக்கு வரேன், அலங்காநல்லூருக்கு வரேன், மீனம்பட்டிலேருந்து சிவாஜிலேருந்து, ஐயா அந்த மாதிரி பொண்ணு கேட்கணும் சொல்லி கடன் பண்ணேன். எங்கள் ஐயா நான் சொல்லி கட்டவனாலன்ட்டாரு, நீ அந்த பிள்ளைய கட்டுவேன் திருவேன்ட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா சொல்லிச்சு என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம், அதனால் வந்து நீ என்ன சொல்லி நான் எங்கள் அண்ணம்மனை கட்டுன்னு சொல்லிட்டு கட்டுறோம்னு முடிவுனாச்சு. அப்போ கையில் காசு இல்லை, ரொம்ப சிரமமான டைம். அப்போ வந்து சைக்கிள் நான் லோடு மலை இருந்தேன், லோடு மலை இருக்கும்போது கஷ்டப்படினால உழைப்பேன், அதில் என்ன வேலை பழைய வைப்பேன். அப்படின்னும் போது வந்து நான் வந்து எங்கள் மாமனார் ஊர்லேயே கல்யாணம், பொண்ணுக்கு சடங்கு வச்சு சடங்கு மறுநாள் கல்யாணம், நான் வாக்கப்பட்டு போன மாதிரி போயாச்சு. ஆமாம், இங்கேதான் வசதி இல்லையே. அப்போ அவங்க சடங்குலேயே வந்து மறுநாள் கல்யாணத்தை வச்சு கட்டி அவங்ககிட்ட 1000 வாங்கி அவங்க வேஷ்டி சட்டை எடுத்து அங்கேயே கல்யாணம் முடிச்சாச்சு.
0: அருமை அருமை அருமை. அதுக்கப்புறம் எத்தனை குழந்தைகள்?
1: ஆமாம், ஒரு பையன், 2 பொண்ணு. அப்புறம் வந்து வேலு குட்டை வேலாந்தார், குட்டை வேலாந்தார், குட்டை வாத்தியானார், வேலை ஆசானார், பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு.
0: ஓகே.

0: இந்த பயணங்கள்லாம் இருக்கும்போது உங்களுடைய குடும்ப ஆதரவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அந்த கல்யாணமே ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்கள்ட்ட பணம் வாங்கி அப்படி தான் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையை. இப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்து நிகழ்ச்சிக்கு போகும்போதும் எல்லாம் உங்கள் குடும்பங்களுடைய ஆதரவு, குழந்தைகளுடைய ஆதரவு, ஏன்னா அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ பண்ணிட்டுருப்பாங்க, செலவுகள் இருக்குது, நிறையா விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க? உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தாங்க?
1: மனைவி தான் ரொம்ப ஆதரவு, அவங்க இல்லைன்னா ஒன்றுமே செய்ய

0: ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அந்த கல்யாணமே ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்கள்ட்ட பணம் வாங்கி அப்படி தான் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையை. இப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்து நிகழ்ச்சிக்கு போகும்போதும் எல்லாம் உங்கள் குடும்பங்களுடைய ஆதரவு, குழந்தைகளுடைய ஆதரவு, ஏன்னா அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்க, செலவுகள் இருக்குது, நிறையா விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க? உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தாங்க?
1: மனைவி தான் ரொம்ப ஆதரவு, அவங்க இல்லைனா ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. நான் குடும்பத்தை விட்டு குடும்பத்திலே வெளியிலே தான் இருப்பேன் நான். அப்போ வந்து என்னைய வந்து ஒரே காரணம், என்னைய பொண்ணு தர மாட்டேன்ல, முன்னாடி வச்சு நல்லா வாழ்ந்து காமி ஒரே ஆசை. அதே மாதிரி கலையை விட்டு தரல, கலையை வந்து மேலே கொண்டு போகணும் ஒரே ஆசை வெறி. நான் இந்த கலை பறையை வளர்க்கறதுக்காக வந்து எந்த கலை ஒயிலுக்கு ஆடி வாசிப்பேன், ஒயில் ஆட தெரியும், களியில் ஆட்டம் ஆடிப்பேன், ஆட்டுக்கு வாசிப்பேன், களியில் ஆட ஆட தெரியும், எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஆனால் எனக்கு ஒரே நோக்கம் பறையை வளர்க்கணும்னு சொல்லிட்டேன். பறையை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பறையை வளர்ந்துருச்சு, பறையை வந்து எண்ணியை வளர்த்துருச்சு.
0: அருமை. இந்த வளர்ச்சி எதுகிட்ட நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அது வரைக்கும் வந்திருக்கு. அந்த பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த அறிவிக்கும் போது அது எப்படி உங்களுக்கு முதல்ல தெரிய வந்தது?
1: ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சினிமா ஷூட்டிங்லாம்

0: எழுதி போட்டேன், மாவட்ட விருதுக்கு கலை நன்மணி விருது கிடைச்சி வாங்கிட்டேன். அப்புறம் கலைமணி விருது வாங்கன்னு சொல்ல நான் எழுதி கொடுத்துட்டு போட்டோ வைக்காம ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து எங்கே கொடுத்தேன், கலை பண்பாட்டுத்துறையில் கொடுத்து வந்துட்டேன். இது வந்து ஈழசாலாமட்டம் கொடுக்கணுமா. அப்புறம் ஈழசாலாமட்டம் கேட்கும்போது என்ன ஆச்சு, போட்டோஸ்லாம் ஸ்டடி பண்ணி அந்த பழைய இதெல்லாம் சர்ச் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் பரிந்துரை கடிதம் வைக்கணும், எனக்கு இந்த விருது கொடுன்னு கேட்கணும். அந்த விருது லெட்டரும் வைக்கல, நான் லெட்டர் வைக்காம கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு தெரியாது எனக்கு. அப்போ வந்து விருது கலைமணி விருது வந்து எல்லாமே தெரியும், திறமை தெரியும்ல
1: கண்டிப்பா.
0: அப்போ விருது கலைக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ சென்னை சங்கமம் நடக்குது, போன வருடம் நடக்கும்போது வந்து இத்தனை நாள் நிகழ்ச்சியாளராக இருந்தேன். இந்த வருஷம் வந்து ஒரு இது நடன வடிவமைப்பாளர் ஆகிட்டேன் 2005 சரிங்களா. அப்போ நடன வடிவமைப்பாளர்னா வந்து சிஎம் முன்னாடி வந்து சிஎம் வந்து ஒரு பாராட்டு விருது கொடுக்குறாரு. அதுக்கு போறதுக்கு ஒரு முன்னாடி வந்து போன் பண்றாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து, கலைப்பாம்பரத்துல இருந்து, ஐயா வணக்கம்யா இந்த மாதிரி வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல போன் பண்ணுவாங்க, இதை பேசணுன்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஐயா வணக்கம் சொல்லுங்க அப்படின்னேன். சொல்லுங்கப்பா என்னப்பா, அதாவது என் பேர் அப்போ நான் வந்து சும்மா நான் நிகழ்ச்சிக்கிறான்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாள் கழிச்சு வந்துடுவேன், சொல்லுங்க எனக்கு என்ன பாக்கியெல்லாம் அங்கே இருக்காங்க
1: நிகழ்ச்சிக்கு கால் பண்றாங்க
0: சொன்னாங்க. இல்லை உங்க பேர் என் பேர் இருக்கு கேட்குறீங்க, என் பேர் மூணு பேர் வேலுமுறீங்கய்யா வேலாசன் சொல்லுவாங்க அப்படின்னேன். அப்புறம் என்ன விருது வாங்க, விருதுக்கு என்ன விருதுங்க, நான் நிகழ்ச்சி பேசிட்டே இருக்கேன் சொல்லிட்டு
1: நினைச்சுக்கிட்டு.
0: அப்புறம் அது தலையாரி கூப்பிடுறாரு, இன்னும் தலையாரி கூப்பிடுறாரு, அப்புறம் விஎம் கூப்பிடுறாரு, அப்புறம் தாசில்தார் கூப்பிடுறாரு, டெப்டி கலெக்டர் கூப்பிடுறாங்க, இந்த எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் நிகழ்ச்சிக்காக
1: நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பேர் கூப்பிட மாட்டாங்களே
0: சொல்லிட்டு சந்தேகம் வந்துச்சு. நான் வந்து கலைமாமணி இவருக்கு தான் விசாரிக்கணும்னு
1: வச்சுக்கிட்டு
0: எங்க பாருங்க ஆமாப்பான்னு சொல்லிட்டு நான் பேசினேன். அவர் தலையார் வந்து நம்ம ஃப்ரெண்டு வேற, ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நாளாக செய்திருந்தாரு. அப்போ சரி கலைமாமணி தான் வேலைக்கு போகணும்னு இருந்தேன். அப்புறம் வந்து போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு போன் போடுறாங்க, ஒருத்தரையிலே வேல்முருகன் போன் என்ன விருதுவாங்க கருத்து, விருதுக்கு என்ன விருதுங்க, நான் நிகழ்ச்சி பேசிட்டே இருக்கேன் நான் சொல்லிட்டு
1: நிகழ்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு.
0: அப்புறம் அது தலையாரி கூப்பிடுறாரு, இன்னும் தலையாரி கூப்பிடுறாரு, அப்புறம் அந்த விஎம் கூப்பிடுறாரு, அப்புறம் தாசில்தார் கூப்பிடுறாரு, டெப்டி கலெக்டர் கூப்பிடுறாங்க, இந்த எல்லாம் கூப்பிடுறாங்க சொல்லிட்டு நான் எல்லாம் நிகழ்ச்சிக்காக நினைச்சிருந்தேன்.
1: நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பேர் கூப்பிட மாட்டாங்களே
0: கூப்பிட்டாங்க சொல்லிட்டு சந்தேகம் வந்துச்சு. நான் வந்து கலைமாமணி இவருக்கு தான் விசாரிக்கணும்னு
1: வச்சுக்கிட்டு
0: எங்க பாருங்க ஆமாப்பான்னு சொல்லிட்டு நான் பேசினேன். அவர் தலைவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு வேற, ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நாளாக செய்திருந்தாரு. அப்போ சரி கலைமாமணி தான் வேலைக்கு போகணும்னு இருந்தேன். அப்புறம் வந்து போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு போன் போடுறாங்க, ஒருத்தரையிலே வேல்முருகன் போன் போட்டாரு.
1: யாரு பாடகர்?
0: பாடகர் வேல்முருகன். ஆமா, முதல் பாட்டுக்கு நான் தான் வச்சு அவருக்காங்க, மதுரை குழுவில் ஃபர்ஸ்ட் பாட்டு. அவர் வந்து பொண்ணு வேலு எங்க இருக்கீங்க வாழ்த்துக்கள் என்னங்க கங்கராஜில சொன்னாரு. எதுக்குங்க, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லாதீங்க அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு, உங்களை பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிட்டாங்க கலைக்கு போகுது, என்ன சொல்றீங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க, கன்ஃபார்மான அப்புறம் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். சரி. அப்புறம் வந்து ரெண்டு கழிச்சு வந்து நான் கலைமாமணி விருதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறேன். அவர் என்ன சொல்வாரு, ஆமாங்க உங்களுக்குலாம் கிடைக்கு இல்லையே, நான் வந்து பின்னணும் இல்லையே, நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா அப்படின்னு சரினு விட்டாச்சு. அப்புறம் கலைப்பான்பாடத்தில் ஏடி ஐயாவுக்கு ராமநாதன் ஐயா போட்டேன். இந்த மாதிரி விருது வந்து அப்போ விசாரித்தாங்க கலைமாமணி, அப்படி ஒன்றும் தெரியலைங்க சார் அப்படின்னாரு. சரி விட்டாச்சு. அப்புறம் அவரே வந்து போன் போட்டார்.
1: எங்கேருந்து?
0: கலைப்பான்பாடத்துலேருந்து.
1: ஓகே.
0: என்ன சார் வேல் சார், கலைமாமணி சொன்னீங்க உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது அழைச்சிருக்காங்க, என்ன சொல்லி சொல்லிட்டு எனக்கு அந்த சந்தோஷத்தை ஒன்றும் நினைஞ்சேன். அப்படியே வந்து ஓடி போய் வீட்டுக்குள்ளே திறந்து சந்தோஷத்தில் அழுகு வந்துச்சு.
1: பத்மஸ்ரீ
0: விருதுக்கு இப்படி கிடைச்சு, பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருச்சு.
1: அருமை

0: இப்படி இருந்தவங்க, இப்படி என்ன கூப்பிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இப்படி கூப்பிடுறாங்க, ஊர்ல என்ன இப்படி பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு இப்படி பாக்குறாங்க, அது எப்படி அந்த விருது கிடைச்சதுக்கு அப்புறம் அது மாறிச்சு அப்படிங்கறத சொல்லுவாங்க.
1: அதுக்கு முன்னாடியே வந்து நான் பழைய நிகழ்வு திரைப்படம் பார்த்துக்கும் போது மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வீணியை ஒதுக்குனாங்களோ அவங்க வீட்டுல பறைய தொங்க விட்டு வெளியே எங்க,
0: அதுதான் உண்மையான வெற்றி, வாழ்க்கையுடைய வெற்றி.
1: யார் மதிக்கலையோ அவங்க வீட்டில் பறை, யார் என்னைய மதிக்கலையோ அவங்க மதிக்கிறார்கள். வாடா போடுவாங்க வாங்க கும்பிடுறாங்க, வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு போறாங்க, சரி போடுறாங்க. இப்ப
0: வாடா போடான்னு முன்னாடி கூப்பிட்டு
1: இருந்தவங்க வாங்க மரியாதை சொல்றாங்க, வணக்கம் போடுறாங்க. அப்ப அந்த ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் வந்து சாதாரண பண்ணிருக்கு, வந்து பத்மஸ்ரீ விருது ஏற்பட்ட விருது கிடையாது, அவ்வளவு பெரிய ரொம்ப ஒரு மரியாதை கிடைச்சிருச்சு,
0: அருமை.
1: இதுக்காக வந்து ஆள் நிறைய வந்து ஒரு வீடு கட்டேன், வீடு கட்டு ஒரு பயிற்சி மையம் கட்டேன், வீடும் பயிற்சி மையம் கொடுக்கறதுக்காக ஒரு வீடு பயிற்சி மையம் கட்டி கொடுத்துருக்காரு. பாரதி பறை பண்பாட்டு மையம் சொல்லி சாத்தூர்ல,
0: அருமை அருமை அருமை.
1: ஆமா, அவர் விட்டு அதை வந்து இப்போ பயிற்சி கொடுக்கறான வேலையை ரெடி பண்ணிட்டு
0: இருக்கீங்க. சரிங்க, இப்போ நீங்க தமிழகத்துல எத்தனை பேருக்கு இப்போ வந்து பயிற்சி ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க, இப்போ என்னென்னலாம் ஒர்க் இந்த பறைசையை நோக்கி போயிட்டு இருக்கு?
1: இப்போ தமிழ் முழுக்க ஸ்டூடெண்ட் எனக்கு இது வந்து இப்போ நிறைய பேர் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் இந்த யூடியூப்ல வந்து சும்மா அடிச்சுட்டு டென்ட் ஆக்கிட்டு இருக்காங்க, அவங்க படிச்சவர்களால வந்து டென்ட் எப்படி ஆகும் சொல்லி டென்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள மரபு விஷயங்கள் தெரியாது அவங்களுக்கு. மரபு விஷயம் வந்து மரபு கலைஞர்கள் தான் தெரியும்.
0: சரி,
1: ஒரு சாவுக்கு எப்படி அடிக்கணும், ஒரு கல்யாணத்துக்கு எப்படி அடிக்கணும், சாமி மூடுக்கு எப்படி அடிக்கணும், புலி வேஷத்துக்கு எப்படி அடிக்கணும், சிலம்பாட்டத்துக்கு எப்படி அடிக்கணும், நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு சடங்கு வழிபாட்டு ஒவ்வொரு விஷயமான ஒவ்வொரு மாவட்ட ரீதியான அடிகள் இருக்கு, மாவட்ட ரீதியான கருவிகள் இருக்கு, மாவட்ட ரீதியான சடங்கு வழிபாடுகள் இருக்கு, அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க வந்து என்ன, அவங்க படிச்சுக்கிட்டாங்க, நாங்கள் அடியே கற்றுக்கிட்டோன்னா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்க. ஆனால் வந்து எங்கள் அந்த அடி முறையிலே எங்கள்ட ஒரு கற்றுக்கிட்டு எங்கள்கிட்டே கற்றுக்கிட்டு எங்கள் முன்னாடியே வந்து வேற மாதிரி சொல்கிறாங்க.
0: ஓகே,
1: இப்போ நான் அது வந்து இது இப்படி பண்ணுறோம்ல, இது இப்போ என்ன சுண்டுதலா,
0: சுண்டுதல்
1: சுண்டுதல்லாம் சரியான வார்த்தை, இதை எங்கடைய கற்றுக்கிட்டு சிண்டுதல்ன்றாங்க.
0: உதாரணத்துக்கு சொல்கிறீங்க.
1: ஆமாம், உண்மைதான். அப்போ இப்போ நாங்கள் வந்து ஜங்கு தக்கு தக்கு ஜனக்குன்னு திங்கு தக்கு நாங்கள் சொல்கிறோம், நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி ஜங் ஜனக்கிடு ஜனக்கிடு ஜங் ஜனக்கிடு ஜனக்கிடு இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி பேர் சொல்ல தெரியாது அவன் கேள்வி. ஆனால் வந்து ஆனால் அவர் வந்து சேவை மாத்தியார் பார்த்து அவர் பார்த்தா பார்த்து சிரிச்சே தலையாட்ட தலையாட்டு சிரிச்சா சிரிக்கணும், தலையை திரும்ப மாட்டாரு மண்டையில் போட்டுருவார். அன்னத்துக்கு இப்படி அடிக்கணும், நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு சடங்கு வழிபாட்டு ஒவ்வொரு விஷயமான ஒவ்வொரு மாவட்ட ரீதியான அடிகள் இருக்கு, மாவட்ட ரீதியான கருவிகள் இருக்கு, மாவட்ட ரீதியான சடங்கு வழிபாடுகள் இருக்கு, அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க வந்து என்ன, அவங்க படிச்சுக்கிட்டாங்க, நாங்கள் அடியே கற்றுக்கிட்டோன்னா நாங்கள் தான் அப்படின்னு இப்படி பண்ணுறாங்க. ஆனால் வந்து எங்கள் அந்த அடி முறையிலே எங்கள்ட ஒரு கற்றுக்கிட்டு எங்கள்கிட்டே கற்றுக்கிட்டு எங்கள் முன்னாடியே வந்து வேற மாதிரி சொல்கிறாங்க.
0: ஓகே,
1: இப்போ நாங்கள் அது வந்து இது இப்படி பண்ணுறோம்ல, இது இப்போ என்ன சுண்டுதலா,
0: சுண்டுதல்
1: சுண்டுதல்லாம் சரியான வார்த்தை, இதை எங்கடைய கற்றுக்கிட்டு சிண்டுதல்ன்றாங்க.
0: உதாரணத்துக்கு சொல்கிறீங்க.
1: ஆமாம், உண்மைதான். அப்போ இப்போ நாங்கள் வந்து ஜங்கு தக்கு தக்கு ஜனக்குன்னு திங்கு தக்கு நாங்கள் சொல்கிறோம், நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி ஜங் ஜனக்கிடு ஜனக்கிடு ஜங் ஜனக்கிடு ஜனக்கிடு இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி பேர் சொல்ல தெரியாது அவன் கேள்வி. ஆனால் வந்து அவர் வந்து சேவை மாத்தியார் பார்த்தா அவர் பார்த்தா பார்த்து சிரிச்சே தலையாட்ட தலையாட்டு சிரிச்சா சிரிக்கணும், தலையை திரும்ப மாட்டாரு மண்டையில போட்டுருவார்.
0: அந்த அளவுக்கு நம்ம அதை கவனிக்கணும்.
1: ஆமா, கவனிச்சு பழகணும். நாங்கள் எங்களை மாதிரி சொல்லித்தர தெரியாது.
0: சொல்லுங்க, இப்போ பயிற்சி அப்படிங்கறதெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க கத்துக்கிட்ட அந்த காலத்துல நீங்க பெற்ற பயிற்சி மாதிரி இப்பெல்லாம் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருதா தமிழகத்துல, இல்ல அது எப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்கு?
1: பயிற்சி கொடுத்து பறை வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு. சில பேர்கள் வந்து ஒரிஜினாலிட்டியாக சொல்லித்தர்றார்கள், சில பேர் நிறைய பேர் வந்து ஒரிஜினாலிட்டி சொல்லித்தரல. கற்றுக்கிட்டு இப்போ மிருதங்க பிளேயர் எல்லாம் வந்துக்கிட்டு மிருதங்க மூலயமா பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பழைய கையில் எடுத்தாங்க. எங்களுக்கு பொழப்பே இதுதான், பொழப்புக்காக பழைய கையில் எடுத்திருக்காங்க. அவங்க தான் மேலே நிற்கிறாங்க. இப்போ என்னுடைய ஆளாங்க என்னன்னா, மரபு கலைஞர்கள் மேலே வரணும். ஏன்னா அவங்க தான் அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு எல்லாம் துன்பப்பட்டு வந்தவங்க, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்தவங்க, அவங்க தான் மேலே வரணும் என்னுடைய ஆசை.
0: நீங்க சொன்னீங்க இப்படி இவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு இசைக்கருவி இந்த பறை, அந்த பறையில ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நிகழ்வுகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிற எண்ணம் வந்து எப்படியோ தமிழக மக்களிடத்துல பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க.
1: ஆமா,
0: ஆனா இதுல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும்னு நீங்க தெரிவிச்சீங்க.
1: ஆமா,
0: இந்த மாதிரி பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் வைத்திய பறை சொன்னீங்க, பறை சாற்றும் பறை சொன்னீங்க, இந்த மாதிரி பல வகையான பறை சொன்னீங்க. உணர்வுகளும், காதல், நட்பு, ஆசை, இது மாதிரி பல உணர்வுகளுக்கும் இந்த பறையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. கர்நாடகா இசைய இந்த பறையில வந்து வாசிக்க முடியுங்களா, வாசிக்கலாமா, அதை பத்தி
1: சொல்லுங்க. வாசிக்கலாமே, வந்து கர்நாட்டிக்குன்னு எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ வந்து நாங்கள் வாசிக்கும் சாமி மூடுக்கு போவோம், சாமி மூடுக்கு இந்த வாசிப்போம், திருமணத்துக்கு போகும்போது தான் வாசிப்போம். அதை அடி வந்து படிச்சு காமிக்கிறேன்.
0: அடிச்சு

0: திருமண வீடுகள்ல கூட பறை இசை வந்து வாசிச்சிருக்காங்க. ஓகே,
1: இருந்துச்சு அப்பனா அந்த காலத்துல தமிழ் நாட்டுல கிடையாது இல்ல, அதுக்கு மாதிரி இது வந்தது
0: இதுதான்.
1: அதுதாங்க இப்ப நம்ம 1984 கூட அந்த அடி அப்பயே வாசிச்சேன். நான் படிக்கல, தக்கத்தையும் படிக்கல, பள்ளிக்கூடத்துலயும் சரியா படிக்கல, அஞ்சாவது படிச்சிருக்கேன். அப்ப அந்த அடி அப்பயே அடித்தேன்.

0: இப்போ இந்த அடிக்கு ஆட்டமும் ஆடியாச்சு. ஆடி முக்கியமான நபர்களோட ஆடி இருக்கேன், நடிகர்களுடைய ஆடி இருக்கேன், ஆடியர்கள் மாதிரி ஆடி இருக்கேன். ஆமாம். அப்போ அந்த படத்தில் வந்து இப்போ ரசின் சார் வந்து ஒரு படத்தில் அண்ணாத்தே படத்தில் பங்காளி கொஞ்சம் பறை ஏற்றி அடிக்கிறதுன்றவாரு. நான் சொல்லுவேன், பங்காளி ஆள் அடிக்கணுமோ செலவு கிடையாது, இது பறை அடிக்கிறதுன்னு
1: சொல்லுவேன்.
0: அது எவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் வந்து அவ்வளோ விஷயம் இல்லை இருக்கு.
1: சரி. One, two, three, four.

0: இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, இந்த பறையை நீங்கள் முதல் முதலாக தொடும்போது நம்ம இந்த பறை இந்த அளவுக்கு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகும்னு நீங்கள் நினச்சிங்களா? இன்றைய கால இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை நேர்த்தியாகவும் பூர்த்தியாகவும் செய்யும் போது நம்மளை அதை கண்டிப்பாக உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு உதாரணமாக இருக்கீங்க. இந்த பறையை உயிராகவும் உண்மையாகவும் நேசித்து இந்த பறையை இவ்வளவு காலமாக எவ்வளோ ஒரு 40 வருடங்களுக்கு மேலே இதை நீங்கள் இருந்துட்டு வரீங்க. ஸோ நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க? எதில் கவனம் செலுத்தினா, ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: இந்த கலை முதல்ல கற்றுக்கலாம், எப்படி கற்றுக்கலாம், ஆனால் வந்து கலைஞர்களுக்கு முதல்ல படிப்பு மெயின், கல்வி வேணும். கல்வி கற்றுக்கிட்டு கலையை கற்றுக்கிட்டாருன்னா அவங்களுக்கு 10 பேர் பலம். அதாவது அறிவுன்றது ஒன்று, ஞானம்ன்றது வேற, அறிவுன்றது ஒன்று, ஞானம்ன்றது அதுக்கு மேலே மேன்மையானது, அதான் ஞானம், அதான் கலை. சரிங்களா? ஞானம் இருப்பவர்கள் கடவுள் கூட இருக்கிற மாதிரி. அதான் இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறமே, இப்போ வந்து சிலர் வீட்டில் வந்து பரதநாட்டியம் ஏதாச்சும் பாட்டு மிருதங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அந்த கலைக்குள்ளே போனோம்னா சண்டை சத்தம் போடக்கூடாது, அறிவுக்கான வேலை செய்யணும், அதான் வந்து ஞானம்ன்றது. அப்போ கோபத்தை அடைக்கிட்டு கலையை வந்து அவன் படிப்பு வந்து குடும்பத்தை ஒரு சிந்தனையை வந்து ஒரு கலை வந்து ஒழுக்கத்தையும் கொடுக்குறது, சந்தோஷத்தையும் கொடுக்குது. இந்த கலையத்தை வந்து கலை மூலமாக அவங்க சந்தோஷப்படுறாங்க, மற்றவங்களும் சந்தோஷப்படுத்துறாங்க. சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுறது பெரிய விஷயம் இல்லையா? அதான் வந்து கடவுள் பிறப்பு. சரிங்களா? அவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம், அதான் வந்து முதல்ல வந்து கல்வி கலை இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எங்கள் காலங்கள் வேறு, வர காலங்களில் படிப்பும் இருந்தால்தான் வந்து கலை வந்து ரெண்டு இருந்தால் தான் எங்கேயே போவார்கள். எவ்வளோ வேணாலும் படிங்கள், ஆனால் யாராவது ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கீங்கள், ஏதாச்சும் ஒரு கலையை கற்றுக்கோங்க.
0: சரிங்க, இந்த பறையிசை இந்த கலையில் வந்து பெண்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஆர்வத்தோடு இதெல்லாம் கற்றுக்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இப்போ பெண்கள் வந்து நிறையா பேர் கற்றுக்கிறாங்க, இப்போ நிறையா கற்றுக்கிறாங்க. இப்போ வந்து பறையை வந்து வாசித்து இப்போ அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறதுக்காக வந்து பயன்படுது, குழந்தைகளுக்கான ஒரு வளர்ச்சிக்காக வந்து கலைக்காக வர்றாங்க, வந்துக்கிட்டாங்க. சில பேர் வந்து காசை பார்க்குறார்கள், ஒரு சில பேர் வந்து கலையை வந்து மேலே கொண்டு வந்துருக்காங்க, கலை மூலமாக பெரியாளர்னு சொல்லிட்டு ஆசைப்படுறார்கள்.
0: ஓகே.
1: ஆமாம், இனிமேல் வந்து வர்ற பள்ளியிலிருந்து சரி கல்வியிலிருந்து முதல் கலை வளர்ந்து வந்துக்கிட்டு எங்கேயே போவார்கள். எவ்வளோ வேணாலும் படிங்கள், ஆனால் யாராவது ஏதாவது ஒரு கலையை கற்றுக்குங்கள், ஏதாச்சும் ஒரு கலையை கற்றுக்கோங்க.
0: சரிங்க, இந்த பறையிசை இந்த கலையில் வந்து பெண்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஆர்வத்தோடு இதெல்லாம் கற்றுக்குறாங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இப்போ பெண்கள் வந்து நிறையா பேர் கற்றுக்கிறாங்க, இப்போ நிறையா கற்றுக்கிறாங்க. இப்போ வந்து பறையை வந்து வாசித்து இப்போ அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறதுக்காக வந்து பயன்படுது, குழந்தைகளுக்கான ஒரு வளர்ச்சிக்காக வந்து கலைக்காக வர்றாங்க, வந்துக்கிட்டாங்க. சில பேர் வந்து காசை பார்க்குறார்கள், ஒரு சில பேர் வந்து கலையை வந்து மேலே கொண்டு வந்துருக்காங்க, கலை மூலமாக பெரியாளர்னு சொல்லிட்டு ஆசைப்படுறார்கள்.
0: ஓகே.
1: ஆமாம், இனிமேல் வந்து வர பள்ளியிலிருந்து சரி கல்வியிலிருந்து முதல் கலை வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. வந்து எல்லோரும் கையில் எடுத்தாங்க. இது வந்து சந்தோஷமான கருவி, சந்தோஷப்படுத்தக்கூடிய கருவி. இது வந்து பொதுவான கருவி. ஒரு மனிதனுக்கு சாமி எப்படியோ கலையும் அப்படி தான். இவங்க தான் வந்து சாமியை கும்பிடணும் கணக்கு கிடையாது, இவங்க தான் வந்து கலையை அறிக்கணும்
0: கிடையாது. சரி, இந்த பறையில பல அடிகள் இருக்கிறதா நீங்க சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி மனப்பாடம் செஞ்சுக்கிறாங்க, அதனுடைய வழிமுறைகள்லாம் என்ன?
1: ஆமாம், ஒரு வந்து அதான் அந்த கலையை நேசிக்கப்போ தானே உள்ள வரும், நேசிக்கிற எப்படி செய்ய முடியும்? அதை முதல்ல வந்து நேசிக்கணும், நேசித்தா தான் வந்து அதை வந்து பழகிக்கிடுவோம், பழனாதான் வந்து முடிவு பண்ண முடியும். ஒவ்வொரு சடங்கு வழிபாடுக்கு அடி, இப்போ சிலம்பாடத்துக்கான அடி, சிலம்பாடத்துக்கான அடி, புலி வருஷத்துக்கான அடி, இப்போ சாமி எடுத்து போட்டு பொழுதுபோக்கான அடிகள், ஆட வைக்கிற அடிகள், அப்புறம் மாவட்ட ரீதியான அடிகள், அப்புறம் புது அடியை உருவாக்குறது. இப்போ வந்து மார்கழி மக்களை சீன் ஒன்று விழா நடந்துச்சு, அதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மார்கழி திருவையாறு ப்ரோக்ராம் நடந்துச்சு, அந்த சபையில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு ஒரு அடியை உருவாக்குறேன், அதான் உருவாச்சு, நான் உருவா அதான் உருவாயிருக்கு.
0: அந்த மாதிரி பல
1: அடி உருவாக்கியிருக்கேன். ஆமாம், நிறையா உருவாக்கிறேன் அந்த மாதிரி. அப்போ ஒரு அடியை வந்து அடித்தேன், ஒரு அடியில் கர்நாடிக்கு வெஸ்டர்ன் போக் ஒரே அடி தான், மூணு உருவாயிருக்கு. அது எப்படி அவங்க இதுக்கு முன்னாடி யார் உருவாக்கியிருக்காங்க என்னென்னு தெரியல,
0: தெரியாது,
1: அவ்வளோ பெரிய விஷயமானது.
0: சரி,
1: ஆமாம்,
0: அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த நிகழ்வு உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக டச் ஆச்சு? ஏதாவது ஒரு மேடை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப உணர்வு பூர்வமாக ஒரு அமைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுடைய நினைவில் சே இந்த நிகழ்வை நம்மளால் வந்து மறக்கவே முடியாது நல்ல விஷயமா அப்படிங்கிறதையும், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த வெஸ்டர்ன் கர்நாடக எல்லாத்தையும் ஒரே அடியில் அடிச்சுங்கிறதையும் அதை பற்றியும் சொல்லுங்கள்.
1: ஆமாம், இப்போ வந்து ஏன்னா இப்போ ஐயா இளையராஜா இருக்காங்க, அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் பறைய வச்சோம். அவர் வந்து எவ்வளோ பெரிய பெரிய அளவு, அவர் வந்து பார்க்குற அளவுக்கு நான் ஒரு சின்னதை நினைச்சு நினைத்தோம். அப்போ நாங்கள் பறை வந்து அங்கே பரதநாட்டியம் ஆடுறோம், பறையில்
0: பறையில் பரதநாட்டியம்.
1: ஆமாம், தேங்க் தேங்க் தேங்க் தேங்க் தேங்க் தேங்க்

0: இப்படி அடிச்சோம். அப்புறம் அவரை வந்து உட்கார வச்சு ஆடிருக்கோம் பாக்குறாரு. அப்ப அவரை வச்சு அவரும் ஒரு கடவுள்.
1: அந்த நிகழ்வு
0: அந்த கடவுளே பாக்குற மாதிரி நாங்க வாச்சோம். கடவுளுக்கே அடிச்சு காமிக்கிற மாதிரி ஒரு பீல், எனக்கு ஒரு சந்தோஷம்.
1: அருமை அருமை அருமை. இப்போ ஒரு பறைய கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு புது மாணவர்களோ யாரோ கத்துக்கணும்னா அது எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு கலைஞராக வரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காலங்கள் எடுக்கும்?
0: ஆமாம், கலைஞர் ஒரு பேசிக்க வந்து வாசிக்கணும்னா ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக இருந்தாங்கன்னா ஒரு பேசிக்கா அடித்து ஆட வச்சிருவோம். ஒரு டீம் கையில் கொடுத்துருவோம், 10 பேர் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நாள் என் ஃபுல்லாக இருக்கணும். என் கூட
1: நீங்கள் பயிற்சியில் 10 நாள்
0: ஃபுல்லாக என் கூட தங்கியிருக்கணும். நான் அவங்கள தங்கியிருக்கலாம். தங்கிருந்து 10 நாள் ஃபுல்லாக பயிற்சி எடுத்தாங்கன்னா ஒரு கலைக்குழுவை ஒரு பேசிக்கு அடித்து ஆட வைக்க முடியும். அடுத்து வந்து அந்த ஒரு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு ஒரு கலைஞனை ஆக்கிடலாம். அப்புறம் பாட்டுக்கு வாசிக்க வைக்கலாம்.
1: ஓ ஓகே,
0: அவங்கள பாட்டுக்கு வாசிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு சின்ன எங்களுடைய பறையில் உள்ள தாளங்கள் இருக்கு, அந்த தாளங்களை கற்றுக்கலாம். முறையான தாளங்கள், பறையில் உள்ள தாளங்கள் அதை கற்றுக்கலாம். ஏன்னா வந்து முறையாக கற்றுக்கல, கேள்வி வேணும் தான். ரெண்டாவது வந்து மரபு கலையை சார்ந்ததான் வாசிக்கலாம்.
1: ஓகே,
0: அந்த மாதிரி விஷயமா இருக்கு.
1: ஒரு நல்ல தினசரி பிராக்டிஸ் அப்படின்னு நீங்க பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த கலையை வந்து எந்த அளவுக்கு வந்து பாடுபட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அது எந்த அளவுக்கு இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா தினமும் வந்து வேலைக்கு வேற ஏதோ லோடு மேனாக இருந்திருக்கேன், சைக்கிள் கடையில் வேலை பார்த்துருக்கேன். அப்படியே இருந்தாலும் எந்த அளவுக்கு இதை வந்து நேசித்து தினமும் அடிச்சிருக்கீங்க, அது இப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கு?
0: என் வாழ்க்கையில கொண்டு போயிடுச்சு. நீ எங்கே இருந்தே சொல்லிருக்கீங்க, நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு ரெண்டு குச்சி எடுத்து தலகாணியை விட மாட்டேன், அந்த பேக்கை விட மாட்டேன், எது கிடைக்கிறது விட மாட்டேன். அப்போ வந்து ஒரு மதுரை போட்டுரும் நிகழ்வு நடக்கிற மாதிரி இல்லை, நைட்டு தங்கியிருக்கு, காலையில் தான் பஸ் போக முடியல, பயங்கரமான கொசுக்கடி, தூங்க முடியல, என்ன செய்யறது? அப்போ சேர்ல உட்காந்துருக்கேன், ஒவ்வொரு பானமாக தெரிஞ்சு நல்லா விட்டு விட்டு நான் பார்த்தேன் பானையில் அந்த கண்ணை அடிக்கிறேன்,
1: பானை
0: தங்க தங்கிட்ட தக்க தங்கிட்ட தங்க தங்கிட்ட தக்க தங்கிட்ட தக்க தக்க அடித்தேன். அடிச்சு அனுப்பிச்சு ரெக்கார்டு பண்ணிட்டேன். ரெக்கார்டு பண்ணிட்டு இது என்ன செஞ்சேன், ஒரு மியூசிக் காலேஜுக்கு போயிட்டேன். இசைக்கல்லூரியில் அவர் மிருதங்க வாத்தியார் அவர், அவர்கிட்ட போய் ஐயா இது என்ன என்ன கருவியும் பாருங்க கேட்டேன். அவர் நீங்கள் கையில் வாசிச்சிருப்பீங்கன்றார். இல்லைங்க, என்ன கருவி சொல்லுங்க அப்படின்னேன். அவர் முடிக்கிறா தெரியல அப்படின்னு. அப்புறம் நான் சொல்லிக்கோங்க என்ன வௌரியானே வௌரா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து மாலை நேரம் வந்து கிளாஸுக்கு வந்துருங்க, அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தார். மாலை நேரத்தில் ஒரு கிளாஸ் இது வந்துருங்க, பரநாட்டு மிருதங்கத்துன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னு சொன்னார். அப்போ ஒரு போய் வண்டி போட்டி போயிருந்தாலும் ஏதாச்சும் இன்னும் விட மாட்டேது பறை. எனக்கு வண்டி போட்டிக்கிற போது ஏதாச்சும் அடி வரும், அடி வரும், அந்த அடி அடிச்சு போட்டு ரொம்ப முடியலன்னா வண்டி ஓரத்தில் பாட்டிடுவேன். நான் குளிச்சால போய்கிட்டு இருக்கும் போதே அப்படி ஓரத்தில் பாட்டி அதை அடிச்சு முடிச்சுட்டு தான் வெளியே வண்டி எடுத்து போவேன். இப்பயும் என்னைய விட மாட்டேது பறை.
2: நூற்று 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான். தன் மன உணர்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பறை இசை கலைஞர் பத்மஸ்ரீ வேணு ஆசான் அவர்கள்.
1: சரி, வேணு ஆசான் வந்து பறையை தவிர்த்து வேற என்னென்னலாம் அவருடைய வாழ்க்கையில இருக்கு? ஃபுல்லாவே பறையை பத்தி தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பறை பறை பறை பறை. பறையை தவிர்த்து வேலு ஹாசனுடைய ஹாபிஸ் என்ன? வேற ஏதாவது வேலை பார்ப்பாரா, படிப்பாரா, என்ன பண்ணுவாரு?
0: முன்னாடியே வேலை பார்த்தாரா சைக்கிள் கடையில், அதுதான் வேலை. சைக்கிள் கடை வளர்த்துருக்கேன், லோடு மேல வந்துருக்கேன், சக்கரம்ல வளர்த்துருக்கேன்.
1: இல்ல, நான் கேக்குறது வந்து ஒரு பொழுதுபோக்கா நீங்க பறைய தவிர்த்து வேற என்ன தொலைக்காட்சி பாக்குறதா, என்ன பொழுதுபோக்கா நீங்க வச்சிருக்கீங்க?
0: நான் வந்து டிவி பார்ப்பேன். டிவி பாக்குறதுல இப்ப செல் வந்துருச்சு இல்ல,
1: அதனால
0: செல்லு பாத்துக்கிறது, அதை பாத்துக்கிறது, அவ்வளவு ஒரு இதை பாத்துக்கிறேன். அதை

0: ரெண்டாவது மூணாவது பாஸ் ரெண்டாவது சேர்க்க முடியும், திருப்பி மூணாவது சேர்த்து விட்டேன். அப்புறம் வந்து அந்த பிள்ளை வந்து என்ன செஞ்சு இசைக்கல்லூரி சேர்த்து விட்டு பரதநாட்டியம் சேர்த்து விட்டேன். ஒரு நாலு வருஷம் போயிடுச்சு, நாலு வருஷம் கழிச்சு பாஸ் பண்ணி பதினொன்று பிள்ளைச்சு. அந்த பிள்ளை என்ன கோர்ஸ் இருக்கோ அதுவே கொடுத்தாங்க, அதுவே கொடுத்தாச்சு. பரேசு கல்வியும் உள்ள வாங்கியாண்டாங்க, உள்ள வாங்கிட்டு உங்க பிள்ளையை முதல் சேர்த்துட்டு, அதுவும் பிரைவேட்ல எழுதுனவங்கள கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்க மாட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அது என்னன்னு தெரியல, நம்ம கலவுல தோணதான் அந்த கலையை தான் எனக்கு கொண்டு போயிருக்கு. அந்த பிள்ளை என்ன கிடைச்சோ அதவே படிக்க சேர்த்தாச்சு. அப்புறம் திருப்பி வந்து படிச்சு பாஸ் பண்ணி இப்ப பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருச்சு.
1: சூப்பர்,
0: முடிச்சு முதல் பட்டதாரி என் வீட்டுல.
1: உங்க வீட்டுல முதல் பட்டதாரி, அது நினைக்கும் போது எப்படி இருக்கு?
0: சந்தோஷமா இருக்கியா? நான் படிக்கல, நான் எப்படியாவது பிள்ளைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து உள்ள படிச்சு பாஸ் பண்ணிடுச்சு.
1: சூப்பர்.
0: ஆமா, அப்பல வந்து நானா வந்து வேலைக்கு படிக்க போறேன்ப்பா, படிச்சு சந்தோஷமா இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் இளவரசன். நான் இப்போ ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பேன், அதுக்கு நீங்க வந்து ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? ரெடியா
0: சொல்லுங்க.
1: ஒரு வார்த்தையில பறை அப்படின்னா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க?
0: பறைனா என் உயிர்.
1: அவ்வளவுதான், உயிர்.
0: என் உயிர், மூச்சு. அப்படி எனக்கு முக்கியமே தானே எனக்கு.
1: சரி, பறை இல்லாம உங்க வாழ்க்கை?
0: பறை இல்லாம வாழ்க்கை இல்லையா?
1: இல்லை. மிகவும்
0: அது வெறும் வாழ்க்கை,
1: அது வேலை ஆசானுடைய வாழ்க்கை கிடையாது. ரொம்ப பிடிச்ச அடி, நீங்க இது வரைக்கும் அடிச்சிருப்பீங்க, ஆயிரத்தி எட்டு அடி அடிச்சிருப்பீங்க, இப்ப இங்கேயுமே நிறைய மக்களை ஆட வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச அடி என்ன?
0: பிடிச்ச அடி இப்போ என்ன, சில இதில் அடிக்காம விட்டுருக்கேன். அதில் வந்து இன்னும் வந்து சரியான வந்து இந்த மாதிரி அடிக்க வைக்கணும், அடிக்கணும் சொல்லிட்டு பல பேர்கள் வாசிதெல்லாம் கேட்டிருக்கேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு அடி வந்து இப்போ பாருங்க, அந்த அடி அடிக்கிறேன். அடி எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க,
1: அடி
0: ரெண்டு மூணு அடி அடிக்கிறேன்.

0: இதுதான் கமல் தத்து இழுக்கிறது மக்களை, இப்ப அடிச்சு போயிட்டு இருக்கு.
1: போயிட்டாங்க பாப்பாங்களே அப்ப அடிக்கிறது,
0: இப்ப அவங்க தான் இழுக்கிறது மக்களை இழுக்கக்கூடிய அடி.

0: இதுதான் கமல் தாத்தி இழுக்கிறது மக்களை, இப்ப அடிச்சுட்டே இருக்கு.
1: போயிட்டாங்க பாப்பாங்களே அப்ப அடிக்கிறது,
0: அவங்க தான் இழுக்கிறது மக்களை இழுக்கக்கூடிய.

0: வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துறது தான். அவங்க இறுகி இருப்பாங்க கம்ப்யூட்டர் போய், அவங்களையும் ஃப்ரீயே படுத்துறது வந்து சந்தோஷப்படுறது கலை தான்.
1: இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருக்கிறவங்கலாம் பண்ணுறது
0: என்ன கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி தான், இந்த இதுக்கு வந்தால்தான் ரிலீஸ் ஆக முடியும். மனதை வந்து ரத்தத்தோடு ரத்தோட சீரமாக சீராக்கி வந்து மனநிலையை வந்து உன்னிலைப்படுத்தி சந்தோஷப்படுறாங்க.
1: அருமை அருமை அருமை. சரிங்கய்யா, நிறைய விஷயங்கள் நீங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. பறைனா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, வேலுவாசான் இந்த பறை உலகத்துக்கு எப்படி வந்தார், தமிழக மக்கள் வெளிநாட்டு மக்கள் இந்த பறை இசையை எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்காங்க, திரையுலகில் இந்த பறை எந்த அளவுக்கு பங்கு பெற்றிருக்கு போன்ற பல விஷயங்களை நேயர்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம இணையலாம். மக்களுக்காக நேயர்களுக்காக நீங்கள் கடைசியாக ஒரு அடி அடிக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த அடி அடிச்சு விடுங்க.

0: சூப்பர். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். இப்போ பறை இசையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆமாம், இப்போ வந்து கேரளாவில் வந்து செந்தமிழத்தை வந்து நிறையா வந்து பிள்ளைக்கு வாசிக்கிறார்கள். நம்ம அவர்களை குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்மளும் வந்து கலையை வந்து ஒரு மதிப்பு கொடுத்து, மதிப்பு நம்ம வந்து சம்பாதிக்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னாலும் கலைக்கான மரியாதையை தேடி கொடுக்கணும், தேட வைக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதே மாதிரி வந்து அவங்களும் அவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்கள, நம்மளும் வந்து கலைஞர்களும் நினைச்சோம்னா முயற்சி பண்ணி நம்ம கலைஞரை வந்து வளர்க்கலாம், மேற்படுத்தலாம், மேற்படுத்தவும் மேற்படுத்த போகிறோம்.
0: இந்த கலையை பாதுகாக்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக இந்த கலையை விரும்பி பறை செய்ய கற்றுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு நீங்கள் சென்று சேர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: இப்போ கலையில் வந்து இப்போ எல்லா பள்ளியிலேருந்து கல்லூரி முடியும் பறை வாசிக்க வந்துட்டாங்க. இப்போ

0: நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க அருமை.
1: இதுவரை நாம் பத்மஸ்ரீ வேலு ஆசானின் சுவாரஸ்ய அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருந்தோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்குள் நான் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வேறு புதிய ஒரு ஆளுமையுடன் தொடரும் நேயர்களை எதிர்வரும் சனிக்கிழமை 8:05 அதுவரை
1: இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது எனக்குள் நான், தொடர்வது திரைகாணம். திரைகாணம் பகுதியில் கேட்கலாம் மெய்யழகன் திரைப்படத்திலிருந்து டெல்டா கல்யாணம் என்றது அந்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது. இரண்டு நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம். படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தார்கள். பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது, ஆனால் அவள் அதை விசையாக போடவில்லை. வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த சம்பாஷணையை உற்று கேட்டுக் கொண்டிருந்தாள். அவர்களும் பேச்சில் கவனமாக இருந்தார்கள். படகு விரைவாக போக வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்களாக தோன்றவில்லை. படகு கோடிக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வரவேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டுக் கொண்டிருந்தான். அதற்கு பல காரணங்களை அவன் எடுத்துச் சொன்னான். தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார். தங்களை கையோடு அழைத்து கொண்டு வருவதாக வாக்களித்து வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான். உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்லுகிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார்.
1: அது தங்கள் தந்தையின் கட்டளை அல்ல, பழுவேட்டரையின் கட்டளை அல்லவா என்றான் வந்தியத்தேவன்.
0: அதோடு இன்னொன்றும் சொன்னான். சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்கப் போவதாயிருந்தாலும் சுதந்திரமாக பார்க்கப் போவது நல்லதா, பழுவேட்டரையர்களின் சிறையாளியாக பார்க்கப் போவது நல்லதா? நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டியதுதான். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் திரண்டு எழுந்து வந்து விடுவார்கள். தங்களுடைய அருமை தாய்நாடு ஒரு பயங்கர ரணகலமாகிவிடும். அது நல்லதா என்று எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டுக்கு ஏற்படக்கூடாது. கடவுளே அந்த சூழிக்காற்றை ஏவிவிட்டிருக்க வேண்டும். கடவுளின் விருப்பத்துக்கு விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன்.

0: அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுக்குள் இது இளவரசரின் மனத்தை ஓரளவு மாற்றியது. தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான். மக்களுக்கு தம்மிடம் உள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்துதான் இருந்தது. ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு, அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம்? கோடிக்கரையில் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் எனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார். அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள். கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்களில் படாமல் கோடிக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள். பூங்குழலி, நான் கூறியது காதில் விழுந்ததா? அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். பூங்குழலி அப்போது ஏழாவது சொர்க்கலோகத்தில் இருந்தாள். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி படகிலேற்றி அழைத்து கொண்டு வந்தது அவளுக்கு எல்லையில்லாத உள்ள களிப்பை அளித்திருந்தது. கோடிக்கரை சேர்ந்ததும் அவரை பிரிய வேண்டுமே என்ற எண்ணம் இடையிடையே வந்து துன்புறுத்தி கொண்டிருந்தது. மேலும் அவருக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்ய முடியுமானால் அதை காட்டிலும் அவள் பெறக்கூடிய பேர் வேறு என்ன இருக்க முடியும்? கோடிக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே தள்ளி படகை கொண்டு போனால் இருபுறமும் காடு அடர்ந்த கால்வாய் ஒன்று இருக்கிறது. அதன் வழியாக படகை விட்டு கொண்டு போகலாம். இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம், சுலபமாக யாரும் வர முடியாது என்று பூங்குழலி சொன்னாள். எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடிக்கரை போய் தகவல் சேகரித்துக் கொண்டு வர முடியும் அல்லவா? முடியும், முடியும். படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது.
1: இளவரசே, கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன்.
0: கேட்டேனப்பா. என்னுடைய தாய் நாட்டில் என்னை திருடனைப் போல பிரவேசிக்கச் சொல்லுகிறாய், திருடனைப் போல ஒளிந்திருக்க சொல்லுகிறாய் என்றார். படகில் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு இளவரசர்,
1: சமுத்திரகுமாரி, ஏன் படகை அடியோடு நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார்.
0: பூங்குழலி வந்தியத்தேவனை பார்த்துவிட்டு துடுப்பை வலிக்க ஆரம்பித்தாள்.
1: பாவம் இந்த பெண், எத்தனை நேரம் தனியாக துடுப்பு வலிப்பாள்! நான் கொஞ்சம் தள்ளி பார்க்கிறேனே, இங்கே கொடுமா துடுப்பை என்றான் வந்தியத்தேவன்.
0: அவனுடைய எண்ணத்தை அறிந்த இளவரசர் புன்னகை புரிந்தார்.
1: நண்பனே, உன்னுடைய சூழ்ச்சிகளெல்லாம் வீண்தான். நான் பழையாறைக்கும் போகப் போகிறதில்லை, தஞ்சாவூரையும் பார்க்கப் போகிறதில்லை. கடவுள் என்னை கைலாசத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது என்றார்.
0: வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பீதியடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள். அவர் உடம்பு நடுங்கத் தொடங்கியிருப்பதைக் கண்டார்கள். வந்தியத்தேவன் அவர் அருகில் சென்று,
1: ஐயா, இது என்ன? தங்கள் உடம்பு ஏன் நடுங்குகிறது என்று கேட்டான்.
0: இது குளிர்காய்ச்சல் அப்பனே. இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவியிருக்கிறது என்று சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? இந்த ஜுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர்.
1: கடல் நடுவில் கப்பலின் பாய்மரம் இடிவிடுந்து பற்றி கொண்ட போது கூட வந்தியத்தேவன் அவ்வளவு கலக்கமடையவில்லை.
0: இளவரசரின் வார்த்தைகள் அவ்வளவாக அவனை இப்போது கதிகலங்கச் செய்துவிட்டன. பூங்குழலியின் கையிலிருந்து துடுப்பு தானாகவே நழுவிவிட்டது. உடம்பில் ஜீவசக்தி அடியோடு மங்கிவிட்டது. கண்களில் மட்டுமே உயிரின் ஒளி தோன்றியது. அந்த கண்களினால் இளவரசரை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது.
1: ஐயா, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள், ஒன்றும் புரியவில்லையே. படகை எங்கே கொண்டு போகட்டும்?
0: பூங்குழலி, கோடிக்கரையில் வைத்தியர் இருக்கிறார் அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான். பூங்குழலியோ பேசாமடந்தையாகியிருந்தாள்.
1: இளவரசர் திடீரென்று குதித்து எழுந்தார். நடுங்கிக் கொண்டிருந்த அவர் உடம்பு இப்போது நிற்க முடியாமல் தள்ளாடியது.
0: என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்கள், என்னை உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்கள் என்ற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து குளறலாக வெளிவந்தன. இதை கேட்ட வந்தியத்தேவன் குதூகலமடைந்தான். அந்த குதூகலத்தில் என்னது செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். நடுக்கத்துடன் ஆடிக்கொண்டிருந்த இளவரசர் அடுத்த கணத்தில்,
1: அக்கா, அக்கா, இதோ வருகிறேன், உன்னை பார்க்க இதோ வருகிறேன், யார் தடுத்தாலும் இனிமேல் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கடலில் பாயப்போனார்.
0: நல்ல வேளையாக வந்தியத்தேவன் அப்போது நிலைமை என்னதென்று உணர்ந்தான். இளவரசர் ஜுரத்தின் வேகத்தினால் சுய உணர்வு இழந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டான். கடலில் பாயப்போனவரை சட்டென்று பிடித்து நிறுத்தினான்.

0: வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவருடைய வாயிலிருந்து ஏதேதோ வார்த்தைகள் குழறி குழறி வந்து கொண்டிருந்தன. சிலவற்றுக்கு பொருள் விளங்கின, பெரும்பாலும் சம்பந்தமற்ற வார்த்தைகளாகத் தோன்றின. இளவரசரிடம் ஆலோசை கேட்பதில் பயனில்லை என்பதை வந்தியத்தேவன் உணர்ந்தான். இந்த மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து பொன்னியின் செல்வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தன் தலையில் சுமந்திருக்கிறது என்பதையும் அறிந்தான். ஆனால் புத்திசாலியான இந்த பெண் ஒருத்தி இருக்கிறாள். இளவரசரை பாதுகாப்பதில் தன்னைப் போலவே இவளும் கவலை கொண்டவள்தான். பின்னர் எத்தனையோ அபாயங்களிலிருந்து தன்னை தப்புவித்த கடவுளின் கருணையும் இருக்கவே இருக்கிறது. பூங்குழலி, படகை இனிமேல் வேகமாக செலுத்திக் கொண்டு போக வேண்டியதுதானே என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலியின் கரங்கள் இழந்திருந்த வலிமையை மீண்டும் பெற்றன. படகு துரிதமாகச் சென்றது. வந்தியத்தேவன் இளவரசரின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் ஜுரவேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்த போதே அவன் கதிகலங்கியது. ஆகையால் சர்வஜாகிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: உளவியல் விசித்திரங்கள்ல ஒண்ணு திடீர் நிலை மாற்றம். ஒருத்தருக்கு இது ஏற்படும் போது அவருக்கு அணுக்கமா இருக்கிறவங்களுக்கு பெரு வியப்பு உண்டாகும், சிலருக்கு அதிர்ச்சியா கூட இருக்கும். ஆதித்த கரிகாலரை எடுத்துக்கோ. அனுராதபுரத்தை நெருங்கிக்கிட்டு இருந்த போது வந்தியத்தேவன் தன் எஜமானர் கையாளும் கொடூரமான போர் முறையையும் அருள்மொழிவர்மரின் தயாளம் பொருந்தின தர்ம யுத்த முறையையும் ஒப்பிட்டு பார்த்தான் அல்லவா. வீரபாண்டியன் தலை கொண்ட சம்பவத்திற்கு அப்புறம் கரிகாலருக்கு ஏற்பட்ட இந்த திடீர் நிலை மாற்றத்தை கண்டோம். அதற்கான காரணமும் நமக்கு தெரியும். நந்தினி பத்தின விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால மாமல்லபுரத்துல அவருக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் இடையே நடந்த உரையாடலின் ஒரு பகுதியை நினைவு கூறுவோம். போர்க்களத்திலே பல்லாயிரம் மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறோம், இரத்த வெள்ளம் ஓடச் செய்திருக்கிறோம், உலகில் நம் பெயரை நிலைநிறுத்த வேறென்ன செய்திருக்கிறோம்? இதை கேட்ட பார்த்திபேந்திரன் திகைச்சு போனான். இவ்விதம் பேசுறது ஆதித்த கரிகாரர் தானா? தங்களுடைய மனம்

மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறோம். இரத்த வெள்ளம் ஓடச் செய்திருக்கிறோம். உலகில் நம் பெயரை நிலைநிறுத்த வேற என்ன செய்திருக்கிறோம்? இதை கேட்ட பார்த்திபேந்திரன் திகைச்சு போனான். இவ்விதம் பேசுறது ஆதித்த கரிகாரர் தானா? தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையிலே இல்லை, ஆகையினாலேயே இப்படி பேசுகிறீர்கள். தம் மன வேதனைக்கான காரணத்தை சொன்ன பிறகு அந்த திடீர் நிலை மாற்றம் ஏற்படுத்திட்ட தாக்கத்தை ஆதித்த கரிகாலர் மூலமா கல்கியார் எடுத்து சொல்ற பாங்கு மெய்சிலிருக்க செய்து. உடலை விட்டு பிரிந்து போன ஆவியை திரும்ப கொண்டு வரும் வல்லமை நமக்கு உண்டா? அரச குலத்தில் பிறந்த யாருக்காவது இருந்திருக்கிறதா? நம்மால் உயிரை வாங்கத்தான் முடியும். ஆனால் உயிரை கொடுக்கும் சக்தி மனிதர்களாய் பிறந்த யாருக்கும் இல்லை. அருள்மொழிவர்மரை சிறைப்பிடித்து அழைச்சிக்கிட்டு போக ரெண்டு கப்பல் நிறைய வீரர்கள் வந்திருக்கிற செய்தியை கேட்டதும் ஆழ்வார்க்கடியான தவிர மற்றவங்க கொதிப்படைஞ்சதை பார்த்தோம். ஒருத்தராவது இது வெளியே தெரிய வந்தா மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல. இப்ப திடீர் நிலை மாற்றம் சுழிக்காற்றின் விளைவால ஏற்பட்டிருப்பதை கவனிக்கிறோம். வந்தியத்தேவன் குந்தவைக்கு கொடுத்திருந்த வாக்குறுதி, தந்தையும் பேரரசருமான சுந்தர சோழரின் கட்டளை, இதையெல்லாம் விட மக்களின் கொந்தளிப்பு நாட்டை ரணகலமாக்கும். இதை உணர்றார் இளவரசர். இருந்தாலும் என் தாய் நாட்டில் திருடனைப் போல ஒளிஞ்சிருக்க சொல்றையான்னு வேதனையோடு கேட்கிறார். உடலும் மனமும் ஒன்னை ஒன்று சார்ந்திருப்பதால தெளிவும் குழப்பமும் மாறி மாறி அவரை அலக்கழிப்பதையும் கவனிக்கிறோம். படகு கரையை நெருங்கிக்கிட்டு இருக்கு. நேர்களே, பாய்மரக் கட்டையை பிடிச்சுக்கிட்டு வந்தபோது வல்லவரையன் சோர்ந்து போயிருந்தா பொன்னியின் செல்வர் தென்போடு உற்சாகப்படுத்தினார். இப்போ

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது திரைகானம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. திரைகாணம் பகுதிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஸோ திரைகாணம் பகுதியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கக்கூடிய பாடல் அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து தான் வரப்போகுது. ஸோ யுவன் சங்கர் ராஜா அவர்களினுடைய இசையில் அமைந்த பாடல், ரஞ்சித் மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:29 நிமிடம் ஆயிட்டிருக்கு. திரைவானில் பகுதியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பில்லா 2 திரைப்படத்திலிருந்து இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை துன்பங்கள் தாங்கிடுமோ அப்படின்ற பாடல். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் கவிஞர் நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத ஸ்வேதா பண்டிட் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழகம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:39 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. அழகழகான இன்னிசை பாடல் தவழ்ந்துட்டு இருக்கக்கூடிய திரைவானில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே அப்படின்ற பாட்டு கேட்கலாம். இளையராஜா அவர்களுடைய இசையில் விஜய் யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல். கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் உங்களுக்காகவே தவழ காத்துட்டு இருக்கு. இது உங்கள் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

திரைவானில் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து உன் விழிகளில் விழுந்த நாள் முதல் அப்படின்ற பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:54 நிமிடம் ஆகிட்டிருக்கு. திரைவானில் பகுதியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக, நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து வானமில்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுது அப்படின்ற பாடல். இளையராஜா அவர்களுடைய இசையில கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுது, இளையராஜா மற்றும் பிலா ஷிண்டே அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து நேதங்களுக்கு உங்கள் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்று என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் நினைச்சிருக்கீங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்கள் மனசுடன் நின்று வரக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி சுஷிலா அவங்களுடைய அழகான குரலில், வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில், சின்னத்தாய் படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலுடைய சங்களோட நான் சகா பார்த்திபன்.

பதினோரு மணி ஆறு நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. சுஷிலா அவங்களுடைய குரலில் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. காதல் தேசம் படத்திலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எனக் காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற அந்த பாடல் தான். எஸ்பி பாய் மற்றும் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

11:12 ரொம்ப அழகான பாடல், என்னை காணவில்லை நேற்றோடு அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து கேஜேஸ்தாஸ் அவங்களுடைய குரல் அழகான பாடல் தேவா அவங்களுடைய இசையில் எடுத்து வச்சிருக்கேன். பாரதி கண்ணம்மா படத்திலிருந்து பூங்காற்றை அப்படிங்கிற பாடல் காத்துட்டு.

11:18 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க பாரதி கண்ணம்மா படத்துலேருந்து. தொடர்ந்து உங்களுக்காக அரண்மனை கிளி படத்துலேருந்து ரொம்பவே அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ஜானகி அவங்களுடைய குரலவாளி, அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

பதினோரு மணி 30 நிமிஷம் மயக்கமா அப்படிங்கிற பாடல் எஸ்பிபி அவங்களுடைய குரலில் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன் காதலர் தினம் படத்திலிருந்து. என்ன விலை அழகே சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன் அப்படிங்கிற பாடல் தான். உன்னிமன்னன் அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய வரிகளில், ரகமான அவங்களுடைய இசையில் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:37 ஆகிட்டிருக்கு. ரொம்ப அழகான பாடல், எனக்கு என்ன விலை அழகு அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிருந்தேன். தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். இளையராஜா அவங்களுடைய இசையில் ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் படத்திலிருந்து நெஞ்சத்தில் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:41 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயக்கும் நிகழ்ச்சியில் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்களுக்காக அழகாக அடுத்த பாடல் எல்லாமே ராசாதான் படத்திலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். இளையராஜா அவங்களோட இசையில் கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:52 ரொம்ப அழகான பாடல் பாரிஜாத பூவே அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிங்க என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன் காதல் கோட்டை படத்திலிருந்து சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது அப்படிங்கிற பாட்டு. எஸ்பிபி பாடியிருக்காங்க வாலி அவங்களோட வரிகளில். தேவ அவங்களோட இசையில் கேட்கலாம் மனசுருங்க இசையிலையோட.

0: விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: S11:59 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்கள் எல்லாம் கேட்டு முடிச்சதுனால நான் கிளம்புறேன். திரும்பவும் நான் நாளைக்கு காலையில 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் திருப்பதி சரியா 12 மணி ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
4: காற்றின் மொழி.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு
0: இருந்தேன். அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகளெல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்து

0: கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: பாங்கி, பார்த்தாயா என் பாங்கி?
1: பார்த்தேன்.
0: யார் நீ?
1: என்னையா யார் என்று கேட்டாய்? அண்டரண்டமெல்லாம் அடங்கிட

0: பின்பாவாய் பிராண மகாராஜனின் வீரமைத்துனன் நான்.
1: நீ யாராக இருந்தால் என்ன அன்னியன் மனைவியை அபகரிக்க வேண்டும்? நீ புண்ணியன் அல்ல, புள்ளன்.
0: புள்ளன் அல்ல, உன் உள்ளங்கவர் கள்ளன். ஆசைக்கு இசை

காந்தம் பட்டு உடுத்தி பச்சை சீலுக்கு கட்டி சந்திரகாந்தம் பட்டு உடுத்தி பீமசேன ராஜம் வந்தேனே என் ஜூலிக பாலிகா பீமசேன ராஜம் வந்தேனே என் ஜூலிக பாலிகா பீமசேன ராஜம் வந்தேனே கண்ணே துரோபதா அந்தலர்ந்த தாமரை போன்ற உன் முகம் இன்று ஏன் பாடியது

கப்பிலி பயலை தண்டனை செய்வேன். அப்படி செய்தவன் யாரடி யாரடி யாரடி யாரடி? கண்ணே துரோபதா, அந்த நயவஞ்சகனை நயந்து பேசி உனது சயனாரைக்கு இழுத்துவா. அவன் ரத்தத்தை

0: மணியே, விரகசாபம் தீர்க்க வருகிறேன் பள்ளி அரைக்கி ரவைக்கு. பெண்ணே பெண்ணே பெண்ணே,
1: என்ன இது? லைட்டா இருக்க வேண்டிய பெண்ணின் கை லைட்டா இருக்கு.
0: ஆஹா, நட என்ன நடையோ, நடமாடும் தேரோ, இடை என்ன இடையோ, எலுமிச்சம் கொடியோ, அழகு என்ன, இன்னொரு பெருமோ, பின்னழகு என்ன, பல நூறு பெருமோ.
2: அன்பரே, நீர் என்னை நேசிப்பதாயிருந்தால் ஆசை குத்து 500, மோக குத்து 300 வாங்கிக் கொள்ள வேண்டும்.
0: ஆஹா ஆஹா,
2: இந்த ஆறு மொத குத்து.
1: என்னடாது, மொத குத்துலயே தனாஞ்சு போகுது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இமயம் இமயம் என் பழகமாகட்டும். முடியும் முடியும் முற்று பொங்குகளின் ஏது, விடியும் விடியும் வேலிகள் வானத்தில் கிடையாது.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெஞ்சோடு கலந்திடு.
2: நேரம் சரியா 4 மணி ஆயிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்க போறோம் நெஞ்சோடு கலந்தடி நிகழ்ச்சியில தான். ஏசு உங்களுக்காக ரொம்ப அழகான பாடலா எடுத்து வச்சிருக்கேன். வாகை சூடவா படத்துல இருந்து போறானே போறானே அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நானே படத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. இசையிலோடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 4 மணி 10 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க நெஞ்சோடு கலந்துட்டு நிகழ்ச்சியில். உங்களுக்காக அடுத்ததாக உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற பாடல் ஒஸ்தி படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து சில்லுன்னு ஒரு சந்திப்பு படத்துலேருந்து மின்மினி அப்படிங்கிற பாட்டும் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 4:20 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். எஸ் அடுத்ததான் உங்களுக்காக என்ன பாடல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரகாவியம் படத்துலேருந்து மௌனம் பேசும் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து ராஜபாட்டை படத்துலேருந்து பனியே பனிப்பூவே அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இரு இசையிலையோடு.

நாலு மணி 30 நிமிஷம் ரொம்ப அழகான பாடல் ராஜபாட்டை படத்திலிருந்து கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக கண்டதும் காணாததும் அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து என்ன பாட்டு, ரௌத்ரம் படத்திலிருந்து அடியே உன் கண்கள் அப்படிங்கிற பாடலும் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

இஸ் 4:40 ஆயிடுச்சு நிகழ்ச்சியில். அடுத்ததாக 2 பாடல்கள் எடுத்து வச்சுருக்கேன். கொல்லநரி கூட்டம் மற்றும் விண்ணை தாண்டி வருவாய ஆகிய படங்கள்லேருந்து பாடல்கள் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு.

பாடல்கள் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மங்காத்தா படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு கண்ணாடினி அப்படிங்கிற அந்த பாடல். தொடர்ந்து சீடன் படத்திலிருந்து எனது உயிராய் அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு பாடல்களாக கேட்டணிச்சிருங்க. திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

எஸ் 4:50 ஆகிடுச்சு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு முடித்தோம். குள்ளநரி கூட்டம் மற்றும் வெண்ணை தாண்டி வருவாய் ஆகிய படங்கள்லேருந்து. தொடர்ந்து நிகழ்ச்சியோட நிறைவு 2 பாடல்களாக உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன பாட்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்பவே

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: இது 102.3 விவத் பாரதி, ஆல் இண்டியா ரேடியோ தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 5 மணி.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் கேட்கவிருப்பது குரோம்பேட் வி நாகராஜன் நாகஸ்வரம், தூசி எம் சுதாகர் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சக்தி கணபதி எனும் பாடல், நாட்டை ராகம், ரூபகம் தாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

5:27 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கிருஷ்ணா நிபோகனே எனும் பாடல், யமுன கல்யாணி ராகம், மிஸ்ர சாபுதாளம், புரந்ததாசர் தேவர்நாமா.

5:31 அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் இதுவரை கேட்டது குரோம்பெட் வி நாகராஜன் நாகஸ்வரம், தூசி எம் சுதாகர் தமிழ். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது தெய்வீக ராகம்.